நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 26 தேதி, திருவள்ளுவராண்டு 2057, ஆடி மாதம் 32 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி திங்கட்கிழமை. இனி கனடா ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை கானடா ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 7 குறட்பா.

நல்லவர் தம் துன்பத்தை நீக்கியவரின் நட்பை தொடர்ந்து வருகின்ற ஏழு வகை பிறப்புகளிலும் மறவாது நினைப்பர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் முற்பகல் 11 மணிக்கு நமது குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை, 8:30 நமது துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். ஆறு 10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் வயக்காடு தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். மலரும் காலை மலர். இதில் பழ மாறவர்மன் வழங்கும் செவிச்செல்வம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி எண்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் கேட்கலாம். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல். தொழில் முனைவோர் டி மகாதேவன் அவர்களுடன் நேரலை. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். உன்னை கொடு எண்ணெய் தருவேன், உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் திரைப்படங்களிலிருந்து. 12:10 மங்கையர் உலகத்தில் அன்பான அப்பா. ஒரு 1:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். இதில் தென்னையில் சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் டாக்டர் VG மதிராஜன் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம். மேலமாங்காவனம் தேவேந்திரன் அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல். 4:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் எனக்கு பிடித்த திரைப்படம் கேசவர்தினி அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகத்தில் வேளாண் வணிக தொழில் வாய்ப்புகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்ட தொழில் மைய மாவட்ட வள அலுவலர் எம் இலக்கியா அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. ஒன்பது 15 இனியராகும். 10:00 ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு, SP அனந்த பத்மநாபா வயலின், என் ராமகிருஷ்ணன் மிருதங்கம். 12:10 சங்கீத சாரலில் எஸ் சுபாஷினி அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள், NC மாதவ் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் மிருதங்கம். மாலை 5:30 NC ஆற்றி வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருப்பட்டூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்தி சுடர். பத்து மணிக்கு அரங்கிசையில் பாலக்காடு KV நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு, நாகை R முரளிதரன் வயலின், பி ஹரிக்குமார் மிருதங்கம், கோயம்புத்தூர் V மோகன்

0: ராம் கட்டம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: வணக்கம் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: இனி கேட்கலாம் ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham.

0: ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்கத் தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை இன்று நம் நினைவு கூறியது. நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: எதை கேட்டாலும் அதை இறைவனிடமே கேளுங்கள். எதை பகிர்வதாக இருந்தாலும் அதை இறைவனிடமே பகிர்ந்து கொள்ளுங்கள். மனிதர்களிடமிருந்து ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். இறைவன்தான் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். அந்த இறைவனை இப்போது பக்தி பாக்களால் துதிப்பாட வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் கே வீரமணி ரகுமாயி ராமன் பாடியிருக்கும் பாடல்.
1: நெற்றி வேல் நெற்றி வேல் நெற்றி வேல் நெற்றி வேல்

நேரம் 6:24. நாம் இணைந்திருக்கிறோம் இறைமனும் கமிழும் ஆனந்த ராகத்தோடு. இனி பாடல் கேட்கலாம், ஜாலி ஆப்ரஹாம் குரலில்.

கும்பகோணம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் மகோத்சவ விழாவில் காலை கூந்தல் முடிப்பு படுகள காட்சி, மாலை தீமிதி திருவிழா. ஆனந்த ராகத்தில் நிறைவாக சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 32 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்

0: தம்பி என்னப்பா லவ் சாங் எல்லாம் மாட்டுகிட்ட பாடிக்கிட்டு இருக்கிற, உன் லவ்வ மாடு எப்படி புரிஞ்சுக்கும்?
1: புரியுதோ புரியலையோ, வாசல்ல தெளிக்க அரை லிட்டர் கோமியத்தை அடிச்சு விட்டா போதும், பாடுறத நிறுத்திக்குவேன்.
2: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு?
0: அதான் விஷயமா, இது அந்த மாட்டுக்கு தெரியாதே புரியாதே பாலை கறந்துற போதுப்பா. அதுக்கு சொல்ற மாதிரி சொன்னாதான் புரியும்பா.
1: நான் உள்ளூர்ல படிச்சாலுனே எனக்கு விஷயம் தெரியாது, நீங்க தான் வெளியூர்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் அந்த விவரம் தெரியும் பிள்ளைக்கு.
0: தம்பி இதுக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லப்பா. இந்த பாரு, இந்த ஒரு கையில மாட்டை லகுவா புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால பசுவோட வைத்த அப்படியே எதம்ம தடவி விட்டா, இந்த பார் வருது பார் வருது பார், கோமயத்தை கொடுத்துட்டு போகுது.
1: என்னெல்லாம் வித்தைய கத்துருக்கீங்க
0: தம்பி? பேசுனா பேசிக்கிட்டே இருப்போம், எனக்கு ஒரு சின்ன வேலை அசலூர்ல இருக்கு, நான் கிளம்புறேன்.
1: என்ன வேலைன்னு சொன்னா நான் கூட வருவேன்ல.
0: அதுப்பா, நிறைய விவசாயிகள் நவீன விவசாய பாத்துக்கிட்டு வராங்களாம், அதுல சில பேர் இயற்கை விவசாயத்துக்கு மாறணுமாப்பா, அதான் அண்ணன கூப்பிட்டு இருக்கிறாங்க.
1: அண்ணே, அதுக்கு எதுக்கு உங்களை கூப்பிடுன?
0: தம்பி என்ன பொறாமையா?
1: லைட்டானே
3: சும்மாரா
0: இருக்கணுமே.
1: சரி இருக்கட்டும், பதில சொல்லிட்டு போங்க. எப்படி நவீன விவசாயத்தில இருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா,
0: முதல்ல ரசாயன களைக்கொல்லி பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறத நிறுத்தணும். ரசாயன உரங்கள் அறவே பயன்படுத்த கூடாது. நல்ல நிலத்து மண்ணை பரிசோதனை செய்யணும். இது மூலமா ஊட்டச்சத்து அளவு, நச்சுத்தன்மையோட அளவு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம். நிலத்துல தொழு உரம், மண்புழு உரம், அப்புறம் இந்த ஆட்டு மாட்டு சாணத்தை போட்டு மண்ணோட ஈரப்பதத்தையும் அதனுடைய வளத்தையும் கூட்டணும். ஒவ்வொரு பருவத்துக்கும் பயிர்களை மாத்தி பயிரிடணும். பயிர் சுழற்சி அதுதான். பயிர் வகை பயிர்களை விளைய வச்சு மண்ணுல நைட்ரோஜன் சத்தை இயற்கையா அதிகரிக்க செய்யணும்.
1: பண்ணிடலாம்.
0: அமிர்த கரைசல், ஜீவாமிர்த கரைசல் இதெல்லாம் மண்ணுக்கு பயன்படுத்தணும். வேப்ப மரம், புங்க மரம் இதெல்லாம் நட்டு வளர்க்கணும். பக்கத்து நிலத்தில இருந்து ரசாயனங்கள் காத்து மூலமா வராம இருக்க நிலத்தை சுத்தி உயிர் வேலிகளை அமைக்கணும். இதெல்லாம் செஞ்சா படிப்படியா மண்ணோட உயிர் சத்தை மீட்கலாம், நஞ்சில்லா உணவை சாப்பிடலாம்.
1: சூப்பர்ண்ணே, எல்லாம் சொல்லிட்டீங்க தானே?
0: சொல்லிட்டேனே சொல்லிட்டேனே.
1: அப்புறம் நீங்க எடுக்க போற கிளாஸுக்கு நானும் 500 ரூபாய் பணம் கட்டிருந்தேனே. பாருங்க, கிளாஸுக்கு போகாமலே தகவல் வந்துடுச்சு, கோமியமும் வந்துடுச்சு, 500 ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சு.
0: தெரியும் தம்பி, உன் வேலையெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி. அதனாலதான் ஒரு முக்கியமான விஷயத்த கிளாஸ்லதான் சொல்லி கொடுக்கணும்னு உங்ககிட்ட அந்த முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டுட்டேனே. எப்படி இருந்தாலும் நீ காசு கொடுத்து கிளாஸ் வந்துதான் ஆகணும் தம்பி.
1: என்னன்னு உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன், இப்படி பண்ணிவிட்டீங்கள. சரி இந்தாங்க, இந்த 500 ரூபாய் வச்சுக்கிறீங்க.
0: அப்படிவா வழிக்கு, கொண்டா கொண்டா 500 ரூபாய கொண்டா.
1: இப்பவாவது அந்த விஷயத்த சொல்லுங்க.
0: முக்கியமான விஷயத்த சொல்லிடலாம். விவசாயம் செய்யும் போது நல்லா தாகம் எடுக்கும்பா, அப்படி தாகம் எடுக்கும் போது நல்லா தண்ணி குடிக்கணும்பா, அவ்வளவுதான்.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்
1: அண்ணே! இது போங்க, இந்த தகவலுக்கு 500 ரூபாயா?
0: ஆமா, என்கிட்ட இன்னொரு முக்கிய முக்கிய முக்கியமான தகவல் இருக்குப்பா. 100 ரூபாய் கொடுத்தா அந்த தகவலையும் சொல்லிடுறேன்.
4: தகவலை அடிய பாத்தது இல்ல, என்ன அடிங்கறத மட்டும் நீ பாக்க.
1: எப்பா யாருப்பா அது? அந்த பருத்தி மூட்டையை குடல்ல வைக்கப்பா.
5: உங்களால முடியாதனாலதான் சார் எங்கிட்ட வர்றாங்க.
6: உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்?
7: நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும்.
6: முடியாது.
8: வயக்காடு நிகழ்ச்சியில் இனி
9: சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையமும் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலியும் இணைந்து எல்நினோ காலங்களில் எருமைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை என்ற தலைப்பில் 13 வாரங்களுக்கு வானொலி பண்ணை பள்ளியை நடத்த உள்ளனர். மேலும் ஒரு நாள் பயிற்சி பட்டறையும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள 590 ரூபாய் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 0427

0: என்ற சேலம் மாவட்ட முன்னிணைப்பு எண்ணோடு 241-04-08 தொடர்பு எண் மீண்டும் 0427 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 241-04-08.
1: புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 40°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29°C பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்போரே, தங்களது பசுமாடுகளுக்கு பசுந்தீவனம் மற்றும் வைக்கோலை காலையில் பாதியளவும் மாலையில் பாதியளவும் பால் கறந்த பின்பு கொடுக்கலாம். தீவனங்களையும் தீவன அளவையும் திடீரென்று மாற்றுதல் கூடாது. சிறிது சிறிதாக மாறுதல் செய்ய வேண்டும். நீளமான மற்றும் கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல் வெட்டுக் கொண்டு சிறு துண்டுகளாக வெட்டி கொடுக்கலாம். இளம் தலை மற்றும் புற்களை உலர்த்தி வைக்கோலுடன் கலந்து கொடுத்தல் நல்லது. பால் கறவை முடிந்த பிறகும் அடர்த்தீவனத்தை சரிபாதி அளவு காலை மற்றும் மாலையிலும் கொடுக்கலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
2: விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பார்த்தீனியம் களைகளை பூக்கும் முன்பே கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. பார்த்தீனியம் மிகவும் வேகமாக பரவும் ஆக்கிரமிப்பு களையாகும். இது பயிர்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிப்பதுடன் மனிதர்களுக்கு தோலரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறுகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. மேலும் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களை பாதித்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூக்கும் முன்பே செடிகளை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும். அகற்றும் போது கையுறை, முகக்கவசம், காலணிகளை பயன்படுத்துவது அவசியம். அகற்றிய செடிகளை பாதுகாப்பான முறையில் குழியில் புதைக்கவோ அல்லது உரிய முறையில் அழுக்கவோ வேண்டும். பயிர் இல்லாத இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். மேலும் சைக்கோகிரம்மா பைக்ளோராட்டா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு வண்டு பார்த்தீனியத்தின் வளர்ச்சியை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுகிறது. பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டங்கள், களப்பயிற்சிகள், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் களை அடையாளம் காணும் செயல் விளக்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூக்கும் முன் பார்த்தீனியத்தை அகற்றுவோம். மனித நலம், கால்நடை நலம், விவசாய வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்குமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னையில் வெள்ளை சுருள் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜி மதிராஜன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7 மணிக்கு காலை மலர் நம்ம திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசியுங்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பு

0: தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணி அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இல கணேசன் ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலை பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கு அரசின் 100 ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000 மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றும்

0: செய்வோம், தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30 தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32 நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11th பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மலர்கிறது நாள் மலர்.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மதன்லால் டிங்கரா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1909. இந்தியாவின் நிர்வாக ஆலோசகராக இருந்து வந்த கர்சன் பைலி மிகவும் கொடூரமான முறையில் இந்தியர்களை தூக்கிலிட்டுக் கொன்றும் நாடு கடத்தியும் வந்ததால் சினம் கொண்ட மதன்லால் டிங்கரா 1909 ஜூலை மாதம் கர்சன் பைலியை சுட்டுக் கொன்றார். தனக்காக வாதாட யாரும் தேவையில்லை என்று லண்டன் நீதிமன்றத்தில் முழங்கிய டிங்கரா, இது என் நாட்டுக்கு நான் செய்யும் சிறு சேவை என்று மறுத்து கூறியதால் தனது 26 வயதில் இதே நாள் லண்டன் பென்டன்வில்லி சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அக்கால இந்திய இளைஞர்களின் ஆதர்ச நாயகனாக விளங்கியவர் மதன்லால் டிங்கரா. புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர் பிமல் ஜலான் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941. 1980களில் இந்திய அரசின் முதன்மை பொருளியல் ஆலோசகராகவும் 1991-92 நிதி அமைச்சகத்தின் நிதித்துறை செயலாளராகவும் இருந்தார். 1997 முதல் 2003 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றினார். பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் இந்தியா சார்பாக உறுப்பினர் மற்றும் செயலர் பதவிகளில் இருந்தவர். பொருளியல், வங்கியியல் தொடர்பாக இந்திய பொருளியல் சிக்கல்கள், 21 ஆயத்த இந்திய பொருளியல் கொள்கை போன்ற நூல்களை எழுதியுள்ளார். டாக்டர் ஜலான் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வாரியங்களில் இந்தியாவை முதன்மைப்படுத்தும் செயல் இயக்குநராக பணியாற்றியவர் பிமல் ஜலான். புகழ்பெற்ற பிரெஞ்சு கணிதவியலாளர் பியரி டி ஃபெர்மா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1607. லத்தீன், கிரேக்கம், இத்தாலியன், ஸ்பானிஷ் மொழிகளை கற்றுத்தேர்ந்தவர். சட்டம் பயின்று வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்ட போதிலும் கணிதம் எப்போதும் இவரின் ஓய்வு நேர பொழுதுபோக்காக இருந்தது. கால்குலஸ் கண்டுபிடிப்பில் வழிகாட்டும் ஒளியாக இருந்தவர். பிளைஸ் பாஸ்கலுடன் இணைந்து நிகழ்தகவு கோட்பாட்டை கண்டுபிடித்தார். எண் கோட்பாட்டிற்கு சிறந்த பங்களிப்பினை செய்தவர். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி என்ற வளைகோடுகளின் பெரிய சிறிய குத்துக்கோடுகளை கண்டறிய எளிய முறையை உருவாக்கியவர் பியரி டி ஃபெர்மா. டைஃபாய்டு தடுப்பூசியினை உலகுக்கு அறிமுகம் செய்த ஃபிரெட்ரிக் ஃபுல்லர் ரசலின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1870. 1898 அமெரிக்க ராணுவத்தில் முதல் லெப்டினன்ட் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணராக பொறுப்பேற்றார். பின்னர் கேப்டனாக பதவி உயர்வு பெற்ற அவர் டைஃபாய்டு தடுப்பூசி குறித்த ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார். 1909 மேஜராக பதவி உயர்வு பெற்று ராணுவ மருத்துவ அருங்காட்சியகத்தில் டைஃபாய்டு தடுப்பூசி தயாரிக்கும் ஆய்வையும் செய்தார். 1910 இவரின் அரிய முயற்சியால் 10,841 தன்னார்வலர்களுக்கு டைஃபாய்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. 1920 அமெரிக்க ரிசர்வ் காப்ஸில் பிரிகேடியர் ஜெனரலாக உயர் பதவியை அலங்கரித்தார். இவரின் டைஃபாய்டு தடுப்பூசிக்கென பப்ளிக் வெல்ஃபேர் மெடல் பொதுநல விருது பெற்றார் ஃபிரெட்ரிக் ஃபுல்லர் ரசல். தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்கங்களுக்காக அறியப்படும் இயக்குநர் சங்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1963. இவரின் திரைப்படங்கள் பொதுவாக சமூக பிரச்சினைகளை உள்ளடக்கியதாகவும் நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தியும் அதிக பட்ஜெட்டிலும் தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆரம்ப காலத்தில் நாடகங்களை ரசித்து வந்த இவர் திரைக்கதை எழுத்தாளராக திரையுலகில் நுழைந்து 1986 வசந்தராகம், சீதா ஆகிய திரைப்படங்களில் நடிகராக வலம் வந்து பின்னர் உதவி இயக்குநராகி தொடர்ந்து 1993 வெளியான ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். சிறந்த இயக்குநருக்கான விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர் இயக்குநர் சங்கர்.

நேரம் 7 மணி. கேட்டு நின்றிருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். சில காலைகள் அவசரமாக ஆரம்பிக்கும், சில காலைகள் அமைதியாக ஆரம்பிக்கும். எந்த விதமான காலையா இருந்தாலும் காலை தென்றல் சொல்லும் மென்மையான கவிதையை போல இன்றைய நாளை மாற்ற வருகிறது உங்கள் காலை மலர்.

0: சான்றோர்களும் ஊராரும் புகழ்ந்து பேசுவதை கேட்கும்போது தான் பெற்றெடுத்த அந்த பொழுதை விட பல மடங்கு பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறாள் என்பதற்கு சங்க இலக்கியத்தில் வரும் நற்சோனை ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறாள். கமலவடைவி சில வரலாற்று புதினங்கள் மற்றும் கதைகளில் நற்சோனை என்றும் குறிப்பிடப்படும் அவர் பெற்றெடுத்த அந்த மாபெரும் வீரன் சோழ பேரரசின் பொற்கால ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்த கோச்செங்கனான் செங்கோடு சோழனாவார். இந்த வரலாறு வெறும் கதையல்ல, சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் போற்றப்படும் ஒரு உன்னதமான சிலிர்க்க வைக்கும் உண்மை கலந்த காவியம். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான வரலாறாகும். ஒரு நொடிப்பொழுதும் தாயின் தியாகத்தால் உலகை ஆள முடியும் என்று வரலாற்று உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கர்ப்பவதியாக இருந்த சோழ அரசி கமலவடிவுக்கு பிரசவ வழி எடுக்கிறது. அரண்மனை சோதிடர்கள் அவசர அவசரமாக அழைக்கப்படுகிறார்கள். கிரகங்களின் நிலையை கணித்த தலைமை ஜோதிடர் திடீரென அதிர்ச்சியிலும் வியப்பிலும் உறைந்து போய் அரசியிடம் ஓடி வருகிறார். மகாராணி, சுமார் 24 நிமிடங்கள், ஒரே ஒரு நாளிகை மட்டும் இந்த குழந்தை பிறப்பதை தள்ளி போட முடிந்தால் பிறக்கப் போகும் குழந்தை இந்த ஒட்டுமொத்த உலகையும் ஆளும் பேராற்றல் மிக்க சக்கரவர்த்தியாக மாறும். ஆனால் இப்பொழுதே பிறந்தால் அது சாதாரண குழந்தையாகவே இருக்கும் என்று கூறினார். சுற்றி இருந்தவர்கள் கலங்கினர். இயற்கையின் உந்துதலை, பிரசவ வழியை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? ஆனால் அங்கிருந்தவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒரு பேரரசை உருவாக்கத் துடிக்கும் சோழகுலத்து வீரத்தாய். தன் வயிற்று வாரிசு உலகை ஆள வேண்டும், சோழ தேசம் தலைநிமிர வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக அந்த தாய் ஒரு அதிரடி முடிவை எடுத்தாள். என்னை தலைகீழாக கட்டி தொங்கவிடுங்கள் என்று ஆணையிட்டாள். பிரசவ வழி உடலை கிழிக்க தலைகீழாக தொங்கியதால் இரத்தம் முழுவதும் தலைக்கும் முகத்திற்கும் பாய்ந்தது. மரண வேதனையை விட தன் மகனின் எதிர்காலமே அவளுக்கு பெரிதாக தெரிந்தது. ஜோதிடர்கள் கணித்த அந்த பொன்னான நேரம் வரும் வரை தன் உயிரை பணயம் வைத்து இயற்கையை எதிர்த்து போராடி பிள்ளையை பெற்றெடுத்தாள். தலைகீழாக கட்டப்பட்டதால் தாயின் உடலில் இருந்த இரத்த அழுத்தம் முழுவதும் குழந்தையின் கண்களை சென்றடைந்தது. குழந்தை பிறந்த சோழ நாடே மகிழ்ந்த அந்த நொடியில் ஜோதிடர்கள் சொன்னபடியே அந்த பாலகனின் கண்கள் செக்கச் செவேல் என்று இரத்த நிறத்தில் சூரியனைப் போல பிரகாசித்தன. தன் இறுதி மூச்சை விட்டுக் கொண்டிருந்த அந்த வீரத்தாய் தன் மகனின் சிவந்த கண்களை பார்த்து, என் செங்கண்ணனோ, என் சிவந்த கண்களை உடையவனே என்று அன்போடு அழைத்துவிட்டு தன் கணவனை பார்த்து புன்னகையோடு உயர்த்துறந்தாள். தாயின் அந்த நெஞ்சை உருக்கும் கடைசி வார்த்தையே அந்த பிள்ளைக்கு பெயராக நிலைத்து நின்றது. செங்கன் சோழன். பிற்காலத்தில் இது மருவி செங்கோடு சோழன் என்றும் அழைக்கப்படுகிறது. வரலாற்றில் இவர் கோச்செங்கனான், கோ என்றால் அரசன், அதே போல செங்கனான் என்றால் சிவந்த கண்களை உடையவன் என்று போற்றப்படுகிறார். இந்த நெஞ்சை நிகழ வைக்கும் வரலாற்று தகவல் கற்பனையல்ல என்பதற்கு நம் தமிழ் இலக்கியங்களே சாட்சி. பெரிய புராணம் இயற்றிய சேக்கிலார் நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கனானின் வரலாற்றை எழுதும் போது சேக்கிலார் பெருமான் இந்த தாயின் தியாகத்தை மிக உருக்கமாக பதிவு செய்துள்ளார். கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டாரும் தன் நூலில் தன் தாயின் வயிற்றை தடுத்து ஒரு நாளிகை தாழ்த்தி பிறந்த செங்கனோடு உலகாண்ட சோழன் என்று இவரை புகழ்கிறார். இவருடைய சாதனை 70 மேற்பட்ட மாட கோயில்களை, யானைகள் புக முடியாத சிவன் கோயில்களை கட்டிய மாமன்னன். தன் உயிரை கொடுத்து ஒரு சோழ பேரரசையே தலைகீழாக தொங்கி பெற்றெடுத்த அந்த தாயின் தியாகம் தமிழ் வரலாற்றின் ஆகச்சிறந்த உணர்ச்சி பூர்வமான பக்கமாகும். உண்மையான போற்றத்தக்க வரலாறாகும். நற்சோனை போன்றுதான் ஒவ்வொரு தாயும் தன் மகளையோ மகனையோ உலகாழ்வதற்காக பெற்றெடுக்கிறாள். அதனால்தான் எல்லா இலக்கியங்களும் எல்லார் மனதிலும் போற்றப்படுபவள் தாய். கடவுளை தேடி அலைந்தேன், அன்னையின் புன்னகையில் கண்டுகொண்டேன். உலகில் அருவமாயிருக்கும் இறைவனின் முழுமையான அன்பையும் கருணையும் ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டும் புன்னகையிலேயே நாம் நேரடியாக காண முடியும். இத்தனை பெருமைகளுக்கும் உரியவள் ஒரு தாய். ஒரு பெண் தாய்மை அடைவதால் தான் பெருமை அடைகிறாள். ஆதலால் தாயின் பெருமையை போற்றுவோம், வணங்குவோம்.
1: செவிச்செல்வத்தில் இதுவரை பழமாறவர்மன் அவர்கள் தாயின் பெருமை குறித்து பேசினார்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் 7:35 மணிக்கு மருத்துவ நேரம். இன்று நேரலையில் பங்கேற்கிறார் திருச்சி இயன்முறை மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மணி அவர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்:

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கை துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு

0: முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும், சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஒய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga har ghar tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால்.

0: குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபன்னா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
2: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யாரும் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 7:25. இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் காலை மலர்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

கேட்டிருக்கோம். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல காலை மலர். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்று தக்காளி கிலோ 1 க்கு 26 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ 1 க்கு 56 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் மற்றும் கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 48, பச்சை மிளகாய் 54 ரூபாய், மொச்சைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 26, சௌசௌ 36, புடலங்காய்

0: தேங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36 ரூபாய், நுல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சீப்புங்கிழங்கு கிலோ 1.60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 32 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1.40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1.5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1.70 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, மாதுளை 270, திராட்சை 120. நேர்களை இதுவரை நாம் கேட்டது திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனியின் விலை நிலவரம்.
1: அழகான காலை, இனிமையான பாடல்கள், அதோட இப்ப வர இருக்கிறது உங்க ஆரோக்கியம் காக்க மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். வளரிளம் பருவத்தினருக்கு இயன்முறை மருத்துவம் எப்ப தேவைப்படும் டாக்டர்?
2: வளரிளம் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய முழங்கால் மூட்டுகள் தசைகள் விரிவடைவதன் மூலம் வளர்ச்சியின் காரணமாக முழங்கால் மூட்டுகளில் வலி ஏற்படலாம். அதற்கும் நீங்கள் ஒரு இயன்முறை பயிற்சியாளரை அணுகி அதற்குரிய எக்ஸசைசஸ், அதற்குரிய சிகிச்சை முறைகளை நீங்கள் செய்வதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இளைஞர்கள் தன்னுடைய ஜவ்வுகள் ஆகிய சாஃப்ட் டிஷ்யூஸ், டிஸ்க், ஸ்பைனல் கார்ட்ல இருக்க டிஸ்க், அப்புறம் முழங்கால் மூட்டுகள், ஷோல்டர் ஜாயின்ஸ்ல இருக்கிற லிகமெண்ட்ஸ், இது மாதிரி கணுக்கால் இருக்கிற டெல்டாய்டு லிகமெண்ட் போன்ற முக்கியமான உங்களுடைய ஜவ்வுகளை பலப்படுத்துவதற்கான எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் இன்ஜுரிஸ்ல இருந்து நீங்க தடுத்து கொள்ள முடியும். அடுத்தது பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் பருமன், தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைகளை அதிகம் செய்து கொண்டு உடலில் சரிவர கவனம் செலுத்தாமல், டயட் எனப்படுகின்ற உணவு பழக்கத்தை சரிவர மேற்கொள்ளாமல் அதிக அளவில் உடல் பருமன் நோய்க்கு ஆளாகிறார்கள். உடல் பருமனினால் உங்களுக்கு பேக் பெயின் வரலாம், அதே மாதிரி குதிங்கால் வலி ஏற்படலாம். இதற்கான பயிற்சிகளை நீங்கள் வந்து மிக சுலபமான முறையில் வெயிட் ரிடக்ஷன் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதோ, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்து இயன்முறை மருத்துவரை அணுகும்போது உங்களுடைய உடலுக்கு சரியான பயிற்சிகளை சொல்லித் தருவார்கள். அதே சமயம் நம்மளுடைய சரிவிகித உணவை வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு டயட்ரீஷியனுடைய வழிகாட்டுதல் படி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் ஆகிய இயன்முறை சிகிச்சையாளர் உங்களுக்கு கரெக்டான பயிற்சிகளை சொல்லித் தருவார்கள். அதை நீங்கள் தகுந்த அளவு பயன்படுத்தும் பொழுது எக்ஸசைசஸ், டயட், அன்ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம், பிரமிடோட 3 பகுதிகள், இது மூன்றையும் கரெக்டாக நீங்க கடைபிடிக்கும் பொழுது உடல் பரும நோயிலிருந்து விடுபட்டு அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்தது உங்களுடைய பார்வை திறனை மேம்படுத்துவதற்கும் இயன்முறை பயிற்சிகள் இருக்கின்றன. கண்களோட இயக்கங்களுக்கு ஏத்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதன் மூலம் உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்தது மிக இயல்பாக இப்பொழுது நாம் கேள்விப்படுகிறது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று, இடுப்பு எலும்பு தேய்மானத்தினாலோ முழங்கால் மூட்டு தேய்மானத்தினாலோ நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதிலிருந்து தவிர்த்துக் கொள்வதற்கு உங்களுடைய எடையை சரிவர பராமரிக்க வேண்டும், அன்றாடம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும், உங்களுடைய வயது 40 வயது ஆனதற்கு அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் எனப்படுகின்ற பயிற்சி முறைகளை ஒரு இயன்முறை மருத்துவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். அதை நீங்க தினமும் தவறாது செய்வதன் மூலம் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். மூட்டுகள் ஆர்த்ரைட்டிஸ் எனப்படுகின்ற தேய்மானத்திற்கும் இன்ஃபிளமேட்டரி ப்ராசஸ் நடந்ததுன்னா அதற்கு இயன்முறை சிகிச்சையில் வந்து பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதன் மூலம் அறுவை சிகிச்சையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அடுத்தது முகவாதம் எனப்படுகின்ற ஃபேஷியல் பால்சி அல்லது பெல்ஸ் பால்சி, குளிர்ந்த காற்று உங்களுடைய காதுகளில் படுவதன் மூலம் முகத்தில் வருகின்ற 7th கிரேனியல் நர்வ் ஆகிய உங்களுடைய ஃபேஷியல் நர்வ் கம்ப்ரஷன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து முகவாதம் ஏற்படும், அது பெல்ஸ் பால்சி என்று சொல்வார்கள். ஒரு பக்கம் இருக்கின்ற முகத்தின் தசைகள் வந்து பாதிக்கப்பட்டு வாய் கோணலாகி உங்களால சரிவர உணவுகளை மெல்ல முடியாத சூழ்நிலை, உமிழ்நீரை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை, கண்கள் வந்து மூட முடியாத சூழ்நிலை போன்ற அறிகுறிகள் இதில் இருக்கும் பொழுது பிசியோதெரபிஸ்டை நீங்க அணுகி அதற்கான நரம்புகளை வந்து குணமாக்குகின்ற டென்ஸ் எனப்படுகின்ற சிகிச்சை முறையை உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். முகத்திற்கான எளிய பயிற்சிகளை செய்வதன் மூலம் முகத்தை கோணலாக இருக்கின்ற பிரச்சனையும் கண்களை மூடுகின்ற பிரச்சனையும் உங்களுக்கு சரிவர நடக்கும். உணவுப் பொருளை வந்து மென்று கடித்து தின்பதற்குரிய இந்த மரத்து போற உணர்வுல இருந்து நீங்க விலகி இயல்பான முகத்திற்குரிய வேலைகளையும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளையும் உங்களால இயல்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக முகவாதத்துக்கு முழுமையான சிகிச்சை முறை உங்களுடைய இயன்முறை மருத்துவர் தகுந்த முறையில் சொல்லித் தருவார், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்த

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல காலை மலர் நேயர்களே, உங்களோட கவனத்துக்காக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளோர் tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளவும். திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு தோட்ட காய்கறி விதைகள் விற்பனைக்கு உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 0431-296-285-4 அல்லது 883-812-673-0 அல்லது 638-118-676-5 அல்லது 984-32-18-81-8 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து வழங்கும் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு nats.education.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். நேர்களே, இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை 22 கேரட் 1 கிராம் 14,220 ரூபாயாகவும் வெள்ளி 1 கிராம் 255 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்களே, கேட்டு நினைந்திருக்கிறோம், இது திருச்சி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: வாழ தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: நேயர்களே, இன்றைய காலை மலர் நிறைவு பெற்றது. மீண்டும் காலை மலர் நாளை காலை 7 மணிக்கு.

நாம தனியா இருக்கும்போது நமக்கு துணையாவும் சோகமா இருக்கும்போது மருந்தாவும் இருக்கிறது இசைதான். நாம என்ன மனநிலையில இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கும் போது எல்லாமே இனிமையா தெரியும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுக்கறதுக்காக இதோ வந்தாச்சு இதய ராகம். இப்ப உங்க இதயத்துல நீங்க என்ன புது பாட்டை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பாட்டை கேட்டு ரசிங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்ப முதல் பாடல் மாஸ்டர் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. யார் எங்க இருந்துன்னா கும்பகோணத்துல இருந்து பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, வாரியம் காவல் கதிரவன், ஆல்பர்ட் ஃபாத்திமா.

0: முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் அரியலூர்ல இருந்து துர்காதேவி கேட்டிருக்காங்க, காளா படத்திலிருந்து.

0: of M.R. Arjun and Hariharan Amsakarunan will take on the Irish duo of Scott Gildy and Paul Reynolds. In the mixed doubles category, 15th seed pair of Dhruv Kapila and Tanisha Krasto have also proceeded to the round of 32 after a bye. Ashish Abraham, Akashwani News, Delhi.
1: In men's cricket, India will resume the first innings at the overnight score of 460-9 on day 3 of the first test match of the series, the Gull International Stadium in Sri Lanka today. Prasidh Krishna and Kuldeep Yadav were on the crease at the draw of stumps yesterday evening. Devdutt Padikkal hit his maiden test century, scoring 167 runs. KL Rahul scored 82 runs and Dhruv Jurayal contributed 51 runs. For Sri Lanka, Prabhat Jayasurya clinched 4 wickets, while Keshara Nuwantha took 3 wickets. And now for a look at today's newspapers, it's over to VC Pramod.
2: Thank you, Abhishek. Amit Shah seeks Congress apology over Vande Mataram Rao, reports The Hindu. West Bengal launches Ayushman Bharat, CM health insurance schemes, says The Statesman. Hindustan Times, in its editorial piece, A Roadmap for Progress, writes that the successes of the PM Sabsadhara focus is critical to resolving the immediate crisis of jobs. The paper elaborates that, like every such address from the ramparts of the Red Fort over the past 8 decades, Prime Minister Narendra Modi's speech to mark the 80th Independence Day combined a short-term actionable roadmap with the long-term path that the country should embark on. And finally, in a world record and Guinness feat, the Asian Age writes that 3 UAE-based Indians were among 65 skydivers who jumped from an aircraft at an altitude of 13,000 feet, each carrying their respective national flag, making it to the Guinness World Records. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Pramod. And now, before we end the bulletin, the headlines once again. Self-enumeration for Census 2027 to begin today in Ladakh and identified snowbound areas of Jammu and Kashmir. NTA to reconduct UGC NET exams for 3 subjects, English, Sociology and Commerce, following complaints of errors in these papers. Protesting Jharkhand students to hold fresh round of talks with state government in Ranchi today. IMD issues red alert for very heavy rainfall in Odisha and Gangetic, West Bengal. Annual pilgrimage to Himalayan Shrine of Burha Amarnath begins in Jammu and Kashmir. And BWF Badminton World Championships to begin today in New Delhi. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேரம் 8:30 ஆகுதுங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். நேர்களை இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாடல் சர்க்கார் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. யார், எங்க இருந்து அப்படின்னா கும்பகோணம் நேதாஜி நகர்ல இருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி, அப்புறம் திருச்சி குமரன் நகர்லேருந்து ஸ்ரீபிரியா ஆதர்ஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் சர்க்கார் படத்திலிருந்து இதோ வந்துட்டே இருக்கு. இணைஞ்சிருங்க இது
4: ராகத்தோட. உடனே

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலை. நேரம் 8:42 ஆகுதுங்க. இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா எங்களுக்கு புஷ்பா படத்துல இருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா.

இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா திருச்சியில இருந்து ராம் பிரகாஷ், இவங்க கேட்டிருக்க பாடல் சித்தா படத்துல இருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகத்துல நிறைவா பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தாளக்குடி முத்தமிழ் நகர்ல இருந்து சம்பத்குமார், மணிமேகலை, திலீபன், அகல்யா, தியா.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அபிமான மென்னடு என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பேகடா, ஆதிதாளம்.

கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் பி அனந்த பத்மநாப அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி சரணம் சரணம் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் பி அனந்த பத்மநாப அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். முதலில் ஊருவிட்டு ஊரு வந்த திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலன் ஓய்வூதியங்கள் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தேசிய அனுபவ விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பென்ஷன் மித்ரா கையேடு மற்றும் நாடு தழுவிய 5ஆம் கட்ட டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் பிரச்சாரத்திற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, மாநில மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் விவாதிக்கின்றனர். முன்னதாக இன்று அவை கூடியதும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தவேக அரசு பதவியேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். தமிழ்நாட்டில் கிராமப்புற நீர்வள பாதுகாப்பிற்கான முன்னெடுப்பாக 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரத்து கால்வாய்கள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகளில் புனரமைப்பு பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக் கொள்ளலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் பொது சுகாதாரத்துறை சார்பில் தேசிய குடற்புழு நீக்க முகாம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. இதில் விடுபட்டவர்களுக்கு இன்று இந்த முகாம் நடத்தப்படுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான சிறுவர்கள், கருவுறாத மற்றும் பாலூட்டாத 20 முதல் 30 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. இதற்காக மாவட்டத்தில் மொத்தம் 564176 நபர்களுக்கு அல்பெண்டசோல் மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன. விடுபட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இன்று இம்மாத்திரை எடுத்துக்கொண்டு குடற்புழு தொற்று மற்றும் இரத்த சோகை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை பெற மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8

1555 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். வாழ்க்கை என்பது ஆயிரம் கவலைகளையும் சுமையும் சுமந்து செல்வதற்கானதல்லங்க, கிடைக்கிற ஒவ்வொரு நொடியையும் உற்சாகமாக கொண்டாடுவதற்காக தாங்க. சோகங்கள் ஆயிரம் வரலாம், ஆனால் அதை கடந்து காலில் தாளம் போட்டு எழுந்து நிற்பவரை உண்மையான வெற்றியாளருங்க. உங்கள் மனபாரத்தை இறக்கி வச்சுட்டு காலையும் வாழ்வையும் ஒரு சேர கொண்டாட உங்களை அழைப்பது இது போடு ஆட்டம் போடு.

10:26 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது போடு ஆட்டம் போடு.
1: நேரம் 10:29. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்களில் இன்று உனைக்கொடு இணைத்தருவேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வருகிறது.

அதிர்ச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு உனைக்கொடை இணைத்தரவன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிறைவு பாடலா ஒலிக்க வருது

0: வர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த திரைப்படம். காலையில எழுந்ததுல இருந்து டிவி, நியூஸ் பேப்பர், ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ்னு பரபரப்பா ஓடிட்டு இருக்க இந்த நாள்ல ஒரு பிரேக் எடுத்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஏன் நம்ம பேசக்கூடாது? ஆமாங்க, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த திரைப்படம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாங்க. அதுவும் முக்கியமா நம்ம இளைஞர்கள் மத்தியில சினிமா உருவாக்குற தாக்கம் இருக்கே, அது ரொம்பவே பெருசுங்க. நினைச்சு பாருங்களேன், நாம சந்தோஷமா இருந்தா பாட்டு கேட்டு செலிப்ரேட் பண்ணோம், சோகமா இருந்தா பாட்டு கேட்டு ஆறுதல் தேடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டர்ல உட்காந்து விசில் அடிச்சு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். ஆமா தானே? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, அது அவங்களோட ஒரு எமோஷன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தங்களோட லட்சியங்களை, கனவுகளை பல நேரங்கள்ல இந்த திரைப்படங்களை பார்த்துதான் முடிவு பண்றாங்க. திரைப்படங்கள்ல வர கதாபாத்திரங்களை பார்த்து இளைஞர்களும் தன்னை அந்த கதாபாத்திரமாவே நினைச்சு வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்களோ, அவங்க எப்படி உதவி பண்றாங்களோ, அவங்க எப்படி ஒரு புரட்சி பண்றாங்களோ, அதே மாதிரி நாமளும் மாறணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகுறாங்க. ஜஸ்ட் 3 மணி நேரத்துல நம்மள சிரிக்க வச்சு, அழ வச்சு, திரும்ப வாழ வைக்கக்கூடிய சக்தி சினிமாவுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அப்படி ரொம்ப பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி, ரொம்ப பிடிச்சு பல வாட்டி பார்த்தும் சலிக்காத எத்தனையோ திரைப்படங்கள் நம்ம மனசுல, நீங்க அதை இடம் பிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி சினிமாவை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாங்க, டைம் போறதே தெரியாது. ஆனா நான் மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி? தனக்கு பிடித்த திரைப்படத்தை பத்தி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்க நம்மளோட உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட இணைந்து இருக்காங்க மாணவி கேசவர்தினி. வாங்க பேசலாம். வணக்கம் கேசவர்தினி.
7: வணக்கம் மக்களே.
6: பொதுவா திரைப்படங்கள் அப்படின்னாவே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும். இப்போ நான் ஒரு படத்தை பாக்குறேன்னா என்னோட பார்வையில அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அவங்க அவங்க அவங்க அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி பாக்குறப்போ அந்த படம் வெவ்வேறு மாதிரியா கன்வே ஆகும். சோ ஒரு சிலர் காமெடி பிலிம்ஸ் பாப்பாங்க, ஒரு சிலர் ஆக்ஷன் பிலிம்ஸ் பாப்பாங்க, பாலிவுட்டையும் தாண்டி ஹாலிவுட் மூவிஸ் அது மாதிரி எல்லாம் பாப்பாங்க. அதுவும் இப்போலாம் கொரியன் சீரீஸ், ஜாப்பனீஸ் சீரீஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க நம்ம இளைஞர்கள். நீங்க எந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் பாப்பீங்க? உங்களுக்கு திரைப்படம் பாக்குறதுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
7: எல்லாமே காமன் தாங்க. எங்க அப்பா சினிமானா அப்படி பாப்பாரு, அவருக்கு ரஜினி அவர் படம் தான் அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரிதான் நம்மளுக்கும். நான் மூவிஸோட அதிகமா பிலிம்ஸ் தான் நல்லாவே பாப்பேன்.
6: மூவிஸ் films அதன மூவிஸ் வேற films வேறயா?
7: ரெண்டு ஒண்ணே தான் குறிக்குது. பட் மூவிஸ் அப்படினா என்னன்னா full and full நம்மள entertainment and fun பண்ற மாதிரியான படங்களை தான் சொல்வோம். films அப்படிங்கிறது ஒரு particular விஷயத்தை வந்து focus பண்ணி போறத தான் films. அந்த வகையில பார்த்தா films தான் நான் அதிகம் பார்க்கிறது. மூவிஸ் பாப்பேன், பட் entertainment நல்ல fun and இது தேவை அப்படினா மூவிஸ் பாப்பேன். films mostly நான் அதிகமா விரும்பி பார்க்கற ஒண்ணு.
6: அதல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது?
7: எனக்கு பிடிச்சது அப்படினு சொல்லி பார்த்தனா கமலி ஃப்ரம் நடுக்காவரி. அந்த படத்தை எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கயல் ஆனந்தி நடிச்சது தான். அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எந்த மாதிரி ஃபோக்கஸ்டா இருந்தா எந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கறது ஃபோக்கஸ் பண்ணிருக்க படம். அடுத்த இப்ப ரீசெண்டா பிடிச்சது அப்படின்னு சொன்னா மிடில் கிளாஸ் தான். நம்ம முனிஷ்காந்த் சார் நடிச்ச படம் தான். அந்த படம் வந்து நம்மளோட ஒற்றியிலிருந்து போகுது. மிடில் கிளாஸ் மூவி முனிஷ்காந்த் படம். ஸ்டார்டிங்கே அவர் களைவெட்டி எடுத்துட்டு வராரு, நிலத்துல படுக்கிறாரு, படுத்து அப்படியே தூங்குறாரு வானத்தை பார்த்துட்டு.

மதியான வேலைன்னு வச்சுக்கங்களேன், அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் சீனே கொண்டு வந்திருப்பாங்க டைரக்டர். அவர் தூங்கிட்டே இருப்பாரு, அவர் பையனோட சவுண்டு கேட்கும், முழிச்சு பார்த்தா பெட்ரூம்ல இருப்பாரு, அவர் பையன் ஹால்ல இருப்பான். இதுதாங்க ரியாலிட்டி, நம்ம ஒரு கனவு உலகத்துல இருப்போம், அந்த பையன் நம்மளுக்கு கூப்பிடுற மாதிரி டெய்லி கால் மலாரம் நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும். இருந்தாலும் நம்ம கனவு கனவு இருந்துகிட்டே இருக்கும், அதுதாங்க இந்த படம். படத்துல அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் நிலம், மிடில் கிளாஸ். கார்ல் மார்க்ஸ்ங்கிறது பேரை கேட்டாவே எக்கனாமிக் ஞாபகம் வரதான் நம்மளுக்கு காமன் தான். அவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்காரு, பட் அவரோட ஆசை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணுங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மூணு கான்ட்ரடியா இருக்கு. எந்திரிச்சு ஹாலுக்குள்ள வந்தா ரியாலிட்டிக்கு வந்த மாதிரி இருக்குங்க. அந்த ரியாலிட்டியிலதான் தெரியும் அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்காரு, அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு குடும்ப தலைவன் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறது. ஒய்ஃப் வந்து விஜயலட்சுமி, அவங்களுக்கும் ஸ்டேட்டஸ் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். பட் அவங்களோட பார்த்து டிஃபரெண்டா இருக்கும், நம்ம ஹீரோட பார்த்து டிஃபரெண்டா இருக்கும். பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸ்க்கு அவர் அவரோட சொந்த ஊருக்கு போகணும், பணம் சம்பாரிச்சு அங்க ஒரு நிலத்தை வாங்கணும், அங்க ஃபார்ம் பண்ணிட்டு அங்க நிம்மதியா இருக்கணுங்கறதாங்க ஆசை. அதுதான் அவரோட அடுத்த ஸ்டேஜ்னு அவர் நினைக்கிறது. ஆனா அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு லக்ஸரியா வாழணும், சிட்டி லைஃப் இங்கதான் இருக்கணும், இங்கதான் நிம்மதி இருக்கும், இங்கதான் என்ஜாய் பண்ண முடியும்னு அவங்க நினைப்பாங்க. விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரினர், இப்பெல்லாம் நம்ம தான் ஆரம்பிக்கணும்ல ஸ்டார்ட் அப், அவங்க அந்த படத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. பிசினஸ் சாரி பிசினஸ் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கவங்கள ஒரு வேலைக்கு சேர்த்து வருது, அதுல இருந்து கிடைக்கிற கமிஷன், சீட்டு போட்டு அதுல இருந்து கிடைக்கிற கமிஷன், இப்படி எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அடுத்த லைஃபுக்கு போகணும் அப்படின்னு அவங்க ஆசை. இவர் வந்துட்டு மந்த்லி சேலரி ஏர்ன் பண்றாரு, மந்த்லி சேலரி கையில வாங்கிட்டு வெளியே வருவாரு. வெளியே வாங்கிட்டு வந்துமே அவங்க செக்யூரிட்டியா அவர் கொடுத்த ஒரு கடன் ஒரு 100 ரூபாய் அவரை அடிச்சு புடிச்சு கேட்டு வாங்கிருப்பாரு. வாங்கி அடுத்த கையோடவே பக்கத்துல ஆட்டோக்கார்ட்ட இவர் கொடுக்க வேண்டிய பாக்கியம் கொடுப்பாரு. ஆனா அந்த ஆட்டோக்காரர் வேணாம்னு சொல்லுவாரு. இவர் மந்த்லி சேலரி வந்தாலுமே சேலரி வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரே சீன்ல கட்டிட்டு போயிருப்பாரு நம்ம டைரக்டர். அடுத்தடுத்து அவங்க அதுல என்ன நடக்குது, மந்த்லி சேலரி வருது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பசங்களுக்கு எல்லாமே பாப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேத்துக்குமே சண்டை வரும், சண்டை வந்து அவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எவ்வளவு சண்டை வந்தாலும் கடைசியில ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான். அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அடுத்த ஒரு பண்புனே சொல்லுவோமே, அதை வந்து அழகா டைரக்டர் சொல்லிப்பாரு. விஜயலட்சுமிக்கு காசு சேர்க்கணும்னு ஆசைதான், பட் அதுக்காக ரிலேஷன்ஷிப் கட் பண்ணி விட்டு காசு சேர்க்கணும் அளவுக்கு அவங்க அவ்வளவு பணத்தை நோக்கி போக மாட்டாங்க. பக்கத்து ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் அழகா ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த படத்தோட மெயின் அழகா நான் பாக்குற விஷயமே. அப்படியே சொல்லி பாத்துட்டே இருந்தோம்னா மிடில் கிளாஸ்ல எல்லாருமே சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணுவோம், ஆளாளுக்கு ஒண்ணு. அதே மாதிரி அங்க ஒரு சீனை வச்சு, இப்ப நம்ம ஒரு கிளிப் இன்னைக்கு வச்சு நாளைக்கு தேன்னா கிடைக்காது, இதே ஒரு 10 நாள் கழிச்சு தேன்னா கிடைக்கல, அந்த மாதிரி எப்பயோ வச்ச பொருள் அவர் கிடைக்குது. யாரோடதுன்னு பார்த்தா அவங்க அப்பா ஓடுது. காமனா அவங்க அப்பா மேல அவர் கொஞ்சம் கோவம் இருக்குங்க, நம்மளுக்காக எதையும் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு ஒரு நார்மல் ஃபேமிலி மேனோட ஒரு ஏக்கம் ஒரு கோவம் அவங்க அப்பா மேல இருக்கு. சோ அவங்க அப்பாவை அதனால கண்டுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த அப்பாவோட அந்த ட்ரங்க் பெட்டியை பார்த்தோன்னே, சே இது நம்ம அப்பாவோடதுல அப்படின்னு சொல்லி தூசி தட்டி அதை எடுத்து பாப்பாங்க. எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் அப்பா அவர் யாரோ ஒருத்தருக்கு அவரோட கடையை எழுதி வச்சிருப்பாரு, அதோட பாண்டு ஷீட் உள்ள இருந்திருக்குன்ட்டு. இது முன்னாடியே பாத்துருக்கலாம் பட் பாக்கலையா அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்க கண்ணில தெரியுது. இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் அவங்க ஒய்ஃப்டா காமிக்கிறாங்க. இதுதாங்க நம்ம ஒண்ணு தெரிஞ்சா நம்ம ஃபேமிலிக்கு காமிக்கணும், ஃபேமிலியோட கன்சல்ட் பண்ணி எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட காமன் ஃபீச்சர்ஸ் இதுதான். அதை அப்படியே அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒய்ஃப் போயிட்டு அவங்களோட அப்பாவோட போட்டோவை வந்து தொடச்ச அப்படியே வைப்பாங்க. இதுதாங்க நான் எங்க வீட்லயே நடக்கிறது, காமனா எல்லாத்துக்கும் இருக்கிறதா, எங்க தாத்தா சொத்து சித்து வைக்கலன்ட்டு அப்பா சண்டை போடுறது, அப்பா இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு நாங்க சண்டை போடுறது, இது எல்லாமே அப்படியே எங்களோட எங்க நெய்பர்ஹுட்டோட அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியும் இந்த பிலிம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. அப்படியே போனா அந்த பாண்டு ஷீட், அந்த பாண்டு ஷீட்டை படிச்சு பாக்குறாங்க. அவர் அப்பா யாருக்கோ கடை எழுதி வச்சிருக்காரு, அந்த கடையோட மதிப்பு இப்ப அதிகம், அவரை தேடி போலான்னு தேடி போறாங்க. போனா ஒரு கடை 4 கடையா இருக்கு, அந்த கடைய யாரு ஓனர் எப்போ வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம யார்ட்ட போய் கேட்போம், மத்தவங்களா இருந்தாங்கன்னா போய் உள்ள டைரக்டா போய் கேட்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் மேன் அந்த செக்யூரிட்டிட்ட போய் கேக்குறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஓனர் எப்ப வருவாரு அப்படின்லாம் கேக்குறாரு. முனிஷ்காந்த் சாருக்கு அவரே வளர்ந்துட்டாரு, இப்ப போய் பணம் கேட்டா தருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல சரி மீட் பண்ணி தான் பாப்போமே என்ன ஆகுதுன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாரு. இதுதாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்ப நம்ம வந்து ஒண்ணு பண்ணி பாப்போம், நம்மள்ட்ட எதுவுமே இல்ல, வந்தா பாத்துவோம் போனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே அழகா முனிஷ்காந்த் சார் வந்து கொண்டு போயிருப்பாரு. அதுதான் அந்த காஸ்ட் டெலிவரின்னு சொல்லுவாங்க, சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாருங்க. ஓனர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பேசலாமா அப்பா பேசலாமா அந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தயக்கம், அந்த காமன் மைண்ட் செட் மிடில் கிளாஸ் மேனோட மைண்ட் செட் எப்படின்னா, இந்த வழியிலேயே நம்மளுக்கு பணம் கிடைச்சிடாதா, என்னதான் ஃபேமிலிக்காக என்னனாலும் என்ன இருந்தாலும் பாத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பின்னாடியே போறாரு. போய் ஒரு இடத்துல அவர் மீட் பண்றாரு, பேசுறதுக்கு தயக்கம், பேசினதுக்கு அப்புறம் ரியாலிட்டி பண்ணதுக்கு அப்புறம் அவர் தருவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு தயக்கம், அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை வீட்டுல வந்து சொன்னா அதுக்கு மேல சந்தோஷம், அது அப்படியே பாட்டுல அப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்க பாருங்க. பாட்டு பாட்டோட லிரிக்ஸ் அந்த பாட்டோட சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு அழகா கொண்டு போயிருப்பாங்க டைரக்டர். அந்த பான் ஷீட்டை காட்டினதுக்கு அப்புறம் அவர் ஒரு செக் கொடுப்பாரு, இதை போய் டெபாசிட் பண்ணி வாங்கிக்க, உன் பேர் வந்து நான் எழுதல நீ எழுதிக்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு. இவரும் பேரெல்லாம் எழுதி பைக்ல வச்சுட்டு டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா செக்கை காணோம், அதுதாங்க ட்விஸ்டே. தேடுறாரு தேடுறாரு, எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் ஞாபகம் வச்சு தேடுறாரு, கிடைக்கவே இல்ல. சோந்து போய் வீட்டுக்கு வந்து சொன்னா வீட்டுல எல்லாரும் திட்டுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்து ஒய்ஃப் கோச்
வச்சுட்டு போய் ஒய்ஃப் ஒரு

0: திட்டி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவே போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வீட்டுல சண்டை நடக்குது. இவரும் சண்டை நடந்தாலும் சரி நம்ம தேடுவோம் தேடுவோம் தேடுவோம் டிடெக்டிவ் வச்சுலாம் தேடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்றாங்க. எவ்வளவு தேடினாலும் கிடைக்கல. சரி நம்ம டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம என்னென்னா நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளே நம்ம என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டோம், எங்கேயோ வச்சு மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ட்ட போனா அங்கேயும் கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிக் தாங்க, டாக்டர் சொல்லுவாங்க டெய்லி நீங்க என்னென்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரேன் சொல்லுவாங்க. ஆரம்பிங்க ஸ்டார்டிங்ல காலில இருந்து மதியானம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கறது வீடியோவா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாதான் தெரியுது. அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இவர் அடிக்கடி அந்த பைக்கோட கவர் ஓபன் பண்ணி வைக்கிறாருல, பைக் கவர்ல இருக்கான்னு தேடி பார்த்தாங்களா இல்லையா, பைக் கவர்ல இருக்கான்னு தேடி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பைக் கவர்ல பார்த்தா அவர் பைக் கவர்ல இல்ல. சரி எந்த பைக் கவர்ல வச்சோம்னு சொல்லி பார்த்தா சிசிடிவி கேமரா செக் பண்ணாதான் தெரியுது பக்கத்து பைக்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், அந்த பைக் நம்பர் தெரியல, பைக்ல இருக்கு ஏறினது யாருன்னு தெரியல. முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லி ஓரமா உட்காரும் போதுதான் ஒரு ஆட்டோ வந்து நிக்கிது அவருக்கு முன்னாடி. என்னடான்னு சொல்லி பார்த்தா ஒரு ஹேண்டிகேப்டு ஒரு விமன் வந்துட்டு வராங்க. இந்தாங்க இதுதானே உங்க செக், கால் மார்க்ஸ் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படிமா உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேட்டா அவர் அப்பா பைக்ல இருந்து இது கிடைச்சிச்சுன்னு என்கிட்ட வந்து கொடுத்தாரு, உங்க ஒய்ஃப் வந்து உங்களை திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துதான் இது உங்களோடது, இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லுவாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு ஹேண்டிகேப் நம்மளுக்கு இது வேணாம், இது யாரோடதோ அது உரியவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து அதை கொடுத்தது தாங்க நான் பெஸ்ட் கிளைமேக்ஸ் நான் நினைக்கிறேன். பேங்க்ல டெபாசிட் பண்ணி அமௌண்ட் கையில வாங்கிட்டு ஒரு பார்க்ல வந்து உட்காருவாருங்க. உட்கார்ந்தா ஒரு காக்கா மிச்சர் சாப்பிட்டு இருக்கு. அதை பார்த்ததே அவருக்கு அவரோட அப்பா ஞாபகம் வந்துருது. அவர் அப்பா சொல்லுவாரு 5 ரூபா வடைய வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட சாப்பிட கொடுக்காம காக்காட்ட போடுவாரு. கால் மார்க்ஸ் கேக்குறப்ப அவர் அப்பா சொல்றாரு, காக்கா தாயா நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம மட்டும் சாப்பிடாம சுற்றத்துல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடும், இந்த மாதிரி தாயா நீயும் இருக்கணும் ஃபியூச்சர்ல, உனக்கு கிடைச்சா உன சுத்தி யார் யாருக்கு தேவை இருக்கோ அவங்கள்ட்ட கொடு, அது போதும், உனக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது வந்து மத்தவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லுவாரு. அது அங்க உட்காந்து அவர் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இதுதான்டா நிம்மதி, இதுக்குதான் நம்ம ஓடுறோம், இதுக்குதான் உழைக்கிறோம், இதுக்கு மேல வேற என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில, இதுதான் நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் சுத்தி பாப்பாரு யார் யாருக்கு என்ன தேவை இருக்குன்னு. அவர் கூட இவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஹெல்ப் பண்ண அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா அவங்க எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம இவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு ஹேண்டிகேப் வந்து அவங்க அவங்களோட தேவைக்கு கூட அதை வச்சிருக்கலாம், ஆனா அதை நினைக்காம அவங்க கொடுத்திருப்பாங்களா, அதனால அவங்களுக்கும் தன்னால முடிஞ்சது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பணத்துல இருந்து அதை கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் அப்படியே போய் அவங்க வீட்டு ஹால்ல வச்சுட்டு அவங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டாங்க, எனக்கு தேவையானவங்களுக்கு நான் கொடுத்துறேன், இதுமே இது எல்லாமே உனக்கு தான், வேற எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவாங்க பெட்ல. அவ்வளவுதாங்க படம். அதுக்கப்புறம் கொண்டு போனா லாஸ்ட் சீன்ல காமிப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து சிட்டி லைஃப் தான் வேணும்னு சொன்னவங்க பக்கத்துல ஃபார்ம்ல பக்கத்து ஃபார்ம்ல இருக்கவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் உரக்கடை வச்சிருப்பாரு. அப்பதான் தெரியுது நிம்மதிங்கிறது நம்மளுக்கு வந்து லக்ஸரியா வாழ்ந்தாதான் இருக்குன்னு கிடையாது, பணத்தை மட்டுமே தேடிட்டு போனா சந்தோஷமும் இருக்காதுங்க. நம்மளுக்கு எங்க நிம்மதி இருக்கோ அதை நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தா போதும், அதுதான் நம்மளுக்கு நிம்மதியும் அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சியும் அப்படின்னு அழகா அந்த டைரக்டர் சொல்லிருப்பாங்க. இதுதான் எனக்கு இப்ப ரீசெண்டா பிடிச்ச ரொம்ப பிடிச்ச திரைப்படம். எல்லாரும் இந்த படத்தை நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, பாக்காதவங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்?
1: ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேசவதினி, நானுமே அந்த படம் பார்த்தது இல்ல, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இப்பவே போய் அந்த படத்தை பாக்கணும்னு தோணுது, கண்டிப்பா பாக்குறோம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கேசவர்த்தினி. வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, உங்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் போய் தவறாம இந்த படத்தை பாருங்க. கடைசியா நேயர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதாங்க, சினிமாங்கறது வெறும் திரையில பாக்குற நிழல் மட்டும் கிடையாது, அது பல நேரங்கள்ல நம்ம நிஜ வாழ்க்கையோட நிஜமான பிரதிபலிப்பு. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

நினைவிற்கு, இன்று பகல் 11 மணிக்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலையில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி.

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக்களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று மேனாள் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆண்டுகளாக ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்வி கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 10:30 அளவில் மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ. பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்,

0: உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றிநடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்ற உள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடனிருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: Followed by the national anthem and the Tamil Thai Vaazhthu.

0: கேரி இட்ஸ் வேல்யூஸ் மெமரிஸ் அண்ட் த ஹோப்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ் கோ இன் டு த வேர்ல்ட் வித் நாலேஜ் இன் யுவர் மைண்ட்ஸ் கம்பேஷன் இன் யுவர் ஹார்ட்ஸ் கரேஜ் இன் யுவர் ஸ்டெப்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இன் யுவர் லைஃப்ஸ் மேக் யுவர் ஃபேமிலிஸ் ப்ரௌட் மேக் யுவர் யூனிவர்சிட்டி ப்ரௌட் பட் அபவ் ஆல் மேக் எ டிஃபரன்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு I offer my heartfelt congratulations to every graduate, rank holders and gold medalist. May your degrees open doors, your character earn trust and your lives become a source of light to others. I wish you all success, fulfillment and courage in the journey ahead. Jai Hind, Vande Mataram.
1: Thank you, ma'am. I now request the Honorable Vice Chancellor in charge to felicitate our chief guest of the day, the Honorable Vice President of India, Sri C.P. Radhakrishnan.

வணக்கம். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி திரு சி பி ராதாகிருஷ்ணன்ஜி, திரு விஸ்வநாதன்ஜி இஸ் நாட் ஹியர், அவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஷுட் ஹவ் பீன் ஹியர் அமாங்ஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், Professor G. Padmanabhan, Chancellor of the Central University of Tamil Nadu, Professor Suloshana Shekhar, Vice Chancellor in charge of the Central University of Tamil Nadu, all other different heads of various departments, special guests, academicians, different faculty members, proud parents of the students of this convocation who are receiving the degrees, young graduates, my dear students, சகோதரி சகோதரமாரே நமஸ்காரம். This is the 11th convocation of this CTNU, CTTN. The university itself has grown up to very high levels. If you go through the history of the university, central universities in this country have contributed a lot towards the development of the education, not in the form of only infrastructure of the education.

0: டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேரண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் யுவர் டீச்சர்ஸ், தே ஹாவ் பீன் ஹியர் டூயிங் எவ்ரி திங் ஃபார் யூ. தட்ஸ் ஆல் ஆல் ஐ டு சே. நமஸ்காரம், வணக்கம், நன்றி.
1: Thank you, sir. Convocation address.

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர், பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபசர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபசர் சுலோச்சனா சேகர் ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய நல்லுலகத்தில் இந்தியாவை உலகின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இட் கிவ்ஸ் மீ இம்மன்ஸ் பிளஷர் டு பி வித் யூ ஆல் ஃபார் தி 11th convocation of the Central University of Tamil Nadu. Today is the memorable milestone in the life of this university and more importantly in the lives of the young graduates who assembled here to get their degrees. We gather to celebrate the transformative power of education, the pursuit of knowledge and the dedication, perseverance and resilience that have brought each one of you to this significant moment of your life. My heartiest congratulations to every graduate who is going to receive the degree today. This achievement belongs not only to you but belongs to your parents who have dedicated their scarce resources on you, who always dream on you, who always for the welfare of you, who always want, pray that you should be successful in your life. And also the teachers, mentors and well-wishers, all faculty members, teaching and non-teaching staff.

0: and unwavering faith thoughts these young graduates to this proud moment. And to the faculty members, I express my sincere appreciation once again that you make them graduates. You are going to make many, many scholars. And you have inspired curiosity, nurtured the confidence, and prepared these young minds to contribute meaningfully to the society. I am delighted to note that 1,103 graduates are receiving their degrees today, including 5 gold medalists who have distinguished themselves through the exceptional academic excellence. My congratulations to all of you. Amongst the gold medalists also, women are more than men, with 37 out of the total 50 gold medalists being women. That is another significant achievement of our university. I wish each one of you graduating students here the future filled with success, fulfillment, good health, and the satisfaction of making a meaningful difference to the society. May your journey contribute to building the India of our dreams. An India that is prosperous, inclusive, innovative, compassionate, and well-developed. That is the dream of all of us. And the dream will become reality because of your dedication, your hard work, your initiative. My blessings and best wishes are with all of you. In all your future endeavors, you should be so successful. இன்று இங்கே பட்டம் பெற்றுள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெறவும், பலம் பெறவும், நலம் பெறவும், மகத்தான சாதனைகளை படைக்கவும் அவர்களுடைய கற்பனையில் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்கும் நடைமுறையிலே வகுத்தளிக்கவும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் பால்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த், லாங் லிவ் மதர் பாரத். நன்றி, வணக்கம்.
1: Thank you, sir. Honorable Chancellor, may I request you to confer the degrees and diplomas on the graduates.

ரவி எண்டோமென்ட் கோல்ட் மெடல். வருண்குமார் எஸ், எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், புலவர் ஆர் வி பழனிசாமி கனகமணி எண்டோமென்ட் கோல்ட் மெடல். ஐஸ்வர்யா கே, பிஓ டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன், ஸ்ரீ உடையப்பா ட்ரஸ்ட்.

ரேஷ்மா சர்க்கார், MSc அப்ளைட் சைக்காலஜி. கௌசிகா பி, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். தியாஷ் ராய், MSc ஜியோகிராஃபி.

சுபலக்ஷ்மி ஏ, இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ். கிருஷ்ணராஜ் கேபி, எல்எல்எம் கார்பரேட் லா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ரசிகப்பிரியா பி, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட் சயின்ஸ். சட்டினாரப்பு ஸ்ரீநிதி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வைஷாக் சிபி, எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தர்ஷினி எம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஒகேஷனல். ராஜா எம், டிப்ளமா இன் சிலம்பாட்டம். தீபிகா எஸ், பிஜி டிப்ளமா இன் டேட்டா சயின்ஸ். அமுதவலி எஸ், டிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ். திருஷ்டாந்த் சென், எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்த்தனோலஜி. முகமது சுஹேல் மீரன் எஸ், டிப்ளமா இன் வொகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அஸ்வினி தேவ் சுரேஷ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. சனா ஹுசேன், எம்எஸ்சி பிசிக்ஸ்.

அருள் ராகவன் டிவி இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஆர்த்ரா பி, பிஜி டிப்ளமா இன் கெமிக்கல் லேப் டெக்னீஷியன். அமில்தனி டி, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். சரண்யா ஜி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். அலேகா மேத்யூ, எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபாத்திமா மிசோனா, எம்பிஏ அப்பாரல் மேனேஜ்மெண்ட். பிரீத்தி ஏஆர், எம்பிஏ ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்.

சுபஸ்ரீ HT MBA டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நவநீதன் N MBA டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ராமாயப்பன் M BBA டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். நேஹா JS MA மாஸ் கம்யூனிகேஷன். வித்யா பிஜாய் MSc அப்ளைட் ஜியாலஜி.

ஸ்வாதி சங்கரி டி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. கீதா சுரேஷ், எம்எஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அபர்ணா பி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஹரிதா விஎஸ், எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ். ராஜசரண்யா எம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். சந்தியா தேவி எம், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நற்கவி டி, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நிரஞ்சனா ஹரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ். தேவ்னா விஜய், எம்ஏ இங்கிலீஷ். கே மகிலா, எம்ஏ ஹிந்தி. இத்தே ஸ்ருதி, எம்ஏ ஹிஸ்டரி. அஞ்சுமா எஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அனகா எல், இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். அண்ட் நிதீஷ் எம், பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி.

0: ஃப்ரம் ட்ரக்ஸ். ஐ வில் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஹெல்ப் கிரியேட் எ ஹெல்தி அண்ட் எ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி.
1: In a moment, the national song followed by the national anthem.

சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு

0: தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: நேரம் 12:27. இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz.
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். சங்கீத சாரலில் இன்று எஸ் சுபாஷினி அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாஹி பாஹி என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம்.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நாம் கேட்டது எஸ் சுபாஷினி அவர்களின் பக்தி பாடல்கள், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:50 பாப் கார்னர், 1 மணிக்கு மனதை மயக்கும் மதுர கீதம். ஒன்று 45 மாநில செய்திகள். 2 மணிக்கு நமது திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில், 2 மணிக்கு மிட் டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கம். வேளாண் அரங்கத்தில் இன்று தென்னையில் சுருள் வெள்ளைப்பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் தலைவர் டாக்டர் VG மதிராஜன் அவர்கள். 12:30 திரைக்களஞ்சியம், மேலமாங்கவனம் தேவேந்திரன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். நேர்களே, இனி கேட்கலாம்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு

0: கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக் குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுய பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுய பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை

0: ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350-க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின்போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி பாப்கார்னர். மொழிகள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.

காலம் மூடலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காற்றில் மிதக்கும் காவிய கானங்கள் என்றுமே மாறுவதில்லை. மதுரகீதத்தின் முதலாவது பாடல் திரிசூலம் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, கல்லுக்குழி, உலகநாதபுரத்திலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்ட முதல் பாடல் இது உங்களுக்காக.

வார்த்தைகள் மௌனமாகும்போது அங்கே இசை பேசத் தொடங்குகிறது என்பார்கள். அதுவும் நம் மனதிற்கு நெருக்கமான இசையமைப்புகளின் நாதம் ஒலிக்கும் போது நம் இதயமே தாளம் போட தொடங்கிவிடுகிறது. காலத்தின் சுவடுகளில் அழியாத கோலங்களாக விளங்கும் ஒரு உன்னதமான காவிய கானம். அதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திண்ணியம் டி வசந்தா இவர்களின் விருப்ப பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திற்காக.

சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு சிரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரகீதம். மதுரகீதத்தின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர், பார் மகளே பார் திரைப்படத்திற்காக பொன்னியமேடு வன்னை கணேசன், கஸ்தூரி சுகன்யா

விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பூந்தண்டலம், புண்ணியகோட்டி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

1:16 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதத்தில். ஒரு நல்ல பாடல் வெறும் காதுகளுக்கானது மட்டுமல்ல, அது ஆன்மாவிற்கான மருந்து. எத்தனையோ வருடங்கள் ஓடி மறைந்தாலும் இந்த ஒரு கீதத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத வசந்த காலம் பிறக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மதுரமான இசை இதோ உங்கள் நினைவுகளை தொடர வருகிறது. அடிமை பெண் திரைப்படத்திற்காக

0: பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். 1-800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அன்றைய கவிஞர்களின் வரிகளில் அத்தனை அர்த்தங்கள், இசையமைப்பாளர்களின் நாதத்தில் அத்தனை ஜீவன், காற்றில் மிதந்து வரும் காவிய கானங்களின் வரிசையில் உங்களுடைய அடுத்த கடிதத்தின் தேர்வாக உங்கள் நெஞ்சை கொள்ளையடிக்க காத்திருக்குது தேனாக இனிக்கும் அடுத்த நாதப்பேழை. சுமைதாங்கி படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா இவர்களின் விருப்ப பாடல்.

1:27 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz மதுர கீதத்தில் சில பாடல்களை கேட்கும்போது நாம் அப்படியே கண்மூடி ரசிப்போம். ஏனென்றால் அந்த இசைக்குள் நம் வாழ்க்கையின் ஒரு அழகான நிமிடம் ஒளிந்திருக்கும். உங்களுடைய வசந்த கால நினைவுகளின் பக்கங்களை மெதுவாக திருப்பி பார்க்க போகும் இதோ அந்த மனதை மயக்கும் மாலை நேரத்து தென்றலாக. நவகிரகம் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்வி சந்துரு விஸ்வா வீரமுத்து பெரியக்கால் கண்ணன் சிவகாமி குருபிரியா வினீத் நல்லுசாமி இவர்களின் விருப்ப பாடல்

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தில்.

இசையின் மொழிக்கு எல்லையே இல்லை. தலைமுறைகள் மாறினாலும் ரசனைகள் மாறினாலும் இன்றும் மாறாத புதுமையோடு கம்பீரமாக ஒழிக்கும் அழியாத கீதங்கள் தான் இந்த மதுர கீதத்தின் ஆகச்சிறந்த சொத்து. அந்த வகையில் உங்களை இசை கடலில் மூழ்கடிக்க தயாராக இருக்கிறது இந்த உன்னத காணம். ராமன் எத்தனை ராமநிதி என்ற திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி இவர்களின் விருப்ப பாடல் இதுவும்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதத்தில். மழைக்காலத்து மண்வாசனை மனதிற்கு எவ்வளவு இதமோ அதே போன்றதொரு சுகமான இதத்தை நம் இதயத்திற்கு தருபவை காலத்தின் எல்லைகளை தாண்டிய இசை வடிவங்கள். நேயர்களின் ரசனையில் மிளர்ந்து வரிகளிலேயே நம்மை கட்டி போடும் ஒரு அற்புதமான இசை பொக்கிஷம் இதோ உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலிக்கவிருக்கிறது. பாசமலர் திரைப்படத்திற்கான பாடல். இதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கீரனூர் முகமது ஷஃபீக், ஜுவானா மரியம், முகமது சல்மான், முகமது ஷாலிக் இவர்களின் விருப்ப பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஒரு மணி 1:42 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz மதுர கீதத்தில். மதுர கீதத்தின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேய கண்மணி நீலியம்பட்டியிலிருந்து இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அரச கட்டளை திரைப்படத்திற்காக.
3: நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகள்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு

0: விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாராக் கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 100,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்.
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 100,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும், வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ டின்னோ கேனோ அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்போ இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மெஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
1: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:30 குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வானொலி தொகுப்பு இடம்பெறும்.

0: கிட்டே இருக்கு. பல்வேறு பயிர்களையும் இந்த பாதிப்பு வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுவும் இந்த வருஷம் வந்து இந்த எல்நினோ வேற இருக்கு, சூப்பர் எல்நினோ மாதிரி இருக்க போகுதுன்றாங்க. அதன் காரணமாக இந்த பூச்சி தொந்தரவும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. குறிப்பாக இந்த தென்னை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான ஒரு வறட்சி இருக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கு மழை இல்லாம போகுது, அப்படிப்பட்ட சூழல்ல என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்?
1: முக்கியமா அந்த தென்னையை தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து காண்டாமிருகம் ஒன்று, சிவப்பு கூண் ஒன்று, இதெல்லாம் இருந்திருக்கு. இப்ப சமீப காலமாக 2016 பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பூச்சி வந்து யதார்த்தமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு, அதனுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா இல்ல, மத்திய அமெரிக்க நாடான பெலிஸ் என்ற நாட்டிலிருந்து அலங்கார பனைச்செடி மூலமா தான் நம்ம இந்தியாவுக்குள்ள 2016 முதல் முதலா கேரளா மாநிலத்துல பாலக்கோடு வட்டாரத்துல முத முத யதார்த்தமா வந்தது. தென்னை மூலமா கூட வரல. 2016 அப்புறம் பாத்தீங்கன்னா கேரளா ஒட்டி உள்ள பொள்ளாச்சியில, பொள்ளாச்சி தான் தென்னை சாகுபடியை ரொம்ப தீவிரமா பண்ணுவாங்க. பொள்ளாச்சியிலேருந்து பாத்தீங்கன்னா மற்ற இடங்களுக்கு கன்றுகள் மூலமாகவும் இப்ப தென்னை சாகுபடி பெய்யப்பட்டுள்ள எல்லா பகுதியிலும் இந்த பூச்சி வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. முக்கியமா வந்து இதனுடைய பூச்சியினுடைய தாக்குதல் எப்ப அதிகரிக்கும் பாத்தீங்கன்னா கோடை காலங்கள்ல வெப்பம் அதிகரிக்கும் போது இந்த பூச்சியினுடைய பெருக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து கோடை காலங்கள்ல தான் இதனுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். அதே மழை காலத்துல பாத்தீங்கன்னா மழை கொஞ்சம் கனமா பெய்யும் போது இந்த பூச்சி காணாம போயிடும். இந்த கோடை காலத்துல இந்த எல்நினோ மாறி வரும் சூழ்நிலையின் காரணமாக தொடர்ந்து வறட்சி நிலவுவதனால இந்த பூச்சியினுடைய தாக்குதல் பரவலாக காரணமாக இதனுடைய அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா இந்த பூச்சிகளுடைய இளங்குஞ்சுகள், இளங்குஞ்சுகள் தான் நகரும் முதல் நிலை முதல் பருவ இளங்குஞ்சுகள், அதுக்கு வந்து கிராலர்னு சொல்லுவாங்க, அதான் நகரும் திறன் கொண்டது. மற்ற நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்துகிட்டு சார உறிஞ்சோம். இந்த முதல் நிலை குஞ்சுகள் வந்து ஒரு மட்டையிலேருந்து இன்னொரு மட்டைக்கு போய் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய சந்ததிகள் பாத்தீங்கன்னா அதே இடத்துல இருந்துகிட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். இதனுடைய அறிகுறின்னு பாத்தீங்கன்னா தென்னை ஓலைக்கு அடியில கூட்டம் கூட்டமாக அமைந்து சார உறிஞ்சுவதனால பாத்தீங்கன்னா இலையின் மேற்பரப்பத்துல வந்து முதல்ல வந்து ஆரம்ப நேரத்துல மஞ்சள் நிறமாக தோற்றம் அளிக்கும். சாப்பிடும் திறன் வந்து அதிகரிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த வெள்ளை ஈக்கள் வந்து ஒரு இனிப்பு போன்ற ஒரு திரவத்தை வந்து வெளியிடும். அந்த இனிப்பு திரவத்துக்கு கரும் பூஞ்சான படலம் வரும், புகை அடிச்சது மாதிரி கருப்பாயிரும். அதனால என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு மகசூல் வந்து குறைவதாக கண்டறியப்பட்டது.
0: கிட்டத்தட்ட சரிங்க சார். இப்ப இந்த பூச்சி அப்படின்றது வந்து முதல்ல இலைகள்ல தான் தாக்குதலை உண்டாக்குது, அது வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தடையாக இருப்பதனால நம்மளோட உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. குறிப்பாக இதோட அறிகுறிகளா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு கருபூஞ்சான மாதிரியான ஒரு படலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். ஆரம்ப காலத்திலே இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க சார்?
1: கண்டிப்பா கண்காணிப்பு முக்கியம். விளக்கு புரியும், தென்னந்தோப்புல ஒரு ஏக்கருக்கு ஒரு மஞ்சள் எண்ணெய் குண்டு போல் எடுத்து போட்டுவிட்டு அதுக்கு கீழே ஒரு அன்னக்குடையில தண்ணியை வச்சுட்டீங்கன்னா நல்லா கரு இருட்டா இருக்கணும். இருட்டுக்கு மத்தியில அந்த மஞ்சள் வண்ண விளக்கு பொறி வைக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி, இது வந்து இரவு நேரங்கள்ல முதிர்ந்த வெள்ளை ஈக்களை கவர்வதற்கு அந்த விளக்கு பொறி, பகல் நேரங்கள்ல கவர்வதற்கு மஞ்சள் வண்ண ஒட்டும் அட்டை பொறி. மஞ்சள் வண்ண ஒட்டு அட்டை பொறி அப்படின்னு பாத்துருங்க, உளுந்தில எல்லாம் பயன்படுத்துங்க, அந்த வெள்ளை ஈய கண்புக்கு கவர்ந்தளிக்கவும். அதே மாதிரி மஞ்சள் வண்ண படுதாவை எடுத்து அந்த மரத்தண்டுல ஒரு 4 அடி உயரத்துக்கு தண்டை சுத்தி சுத்திரணும். சுத்திட்டு அது மேல வந்து ஒட்டும் பசை, ஒட்டும் பசைன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயில் அல்லது விளக்கெண்ணெய், அது மேல தடவிட்டா போதும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈக்கள் பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல அடியில் உள்ள மட்டைகள்ல அதிகமா காணப்படும். அந்த பகல் நேரத்துல அந்த மஞ்சள் வண்ணத்துக்கு அந்த ஈக்கள் எல்லாம் கவரப்பட்டு அதுல வந்து ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டோம் நீங்க இப்போ ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை அந்த ஒட்டிய ஈக்களை எல்லாம் வலிச்சு அப்புறப்படுத்திட்டு திரும்ப மறு தடவை ஒட்டும் பசை இது பண்ணணும். இது வந்து 2 விதமும் மூலம் நீங்க கண்காணிக்கவும் கவர்ந்தெழுக்கவும் பண்ணலாம். அடுத்து சின்ன இளந்தோப்புகள்ல இளங்கன்றுகள்லையும் தாக்குதல் இருக்கு. அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும்னா தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். வண்டி கழுவுற இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், வாட்டர் வாஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ஒரு ப்ரெஷர்ல வந்து அடிச்ச சகதி எல்லாம் அப்புறப்படுத்துற மாதிரி இந்த மட்டைக்கு அடியில் உள்ள இந்த ஈக்களை அப்புறப்படுத்துறதுக்கு தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா இதுக்கு வந்து 2 விதமான இயற்கை எதிரிகள் மத்திய அமெரிக்க நாடு பெலிஸ்லுங்கிற நாட்டிலேருந்து வந்துச்சு. அந்த நாட்டுக்கு போய் நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் பூர்வீகத்து இடத்துக்கு போயிட்டு அங்க ஆராய்ந்ததுல இதுக்கு 2 விதமான இயற்கை எதிரிகள் இருக்கின்ற. முதலாவது பாத்தீங்கன்னா என்கார்சியா என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி. அது என்ன பண்ணணும்னா அந்த இளங்குஞ்சுகளுக்கு மேல ஒரு குலமீனத்தை சேர்ந்தது, அது போய் முட்டை வச்சு அந்த வெள்ளை ஈக்களை வந்து அழிக்கக்கூடியது. அந்த இளங்குஞ்சுகள் போல இது போய் முட்டை வச்சிடும். முட்டை வச்சுட்டு இதுல இருந்து புரிஞ்சு வரக்கூடிய அந்த குலவீனங்கள் வந்து அதுக்கு உணவே வந்து அந்த வெள்ளை தான், வெள்ளையை சாப்பிடும். அதே மாதிரி ஒரு இறை விழுங்கி இருக்கு, அப்பட்ரோக்ரைசா அஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை விழுங்கி, பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது ஒட்டுணிங்கிறது ஒட்டுணி முட்டை வச்சு சாப்பிடும், இது வந்து டைரக்டா பிடிச்சு சாப்பிடும் இறை விழுங்கி பிரிடேட்டர்ம்பாங்க. இந்த 2 விதமான நன்மை செய்யும் பூச்சிகள் வச்சு இதை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க இந்த தென்னந்தோப்புல கவனிக்க வேண்டியது இயற்கையிலேயே வந்து இந்த நன்மை செய்யக்கூடிய ஒட்டுணிங்கள் இருக்கு. நீங்க வந்து இந்த தென்னந்தோப்புல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த பூச்சிக்கொல்லி தெளிச்சிங்கன்னா இந்த வெள்ளை ஈக்களோட இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் தான் சீக்கிரம் செத்து போயிடும். அதனால வந்து செயற்கை பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கிறது அப்படின்னா இல்ல சார் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாவர பூச்சிக்கொல்லிகள் போடலாம், தாவர எண்ணெய்.

0: உழவு பிரமுகளுக்கு வணக்கம். குறிப்பா கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்தோம்னா ஓரளவுக்கு நிலையான விலை கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா தேங்காய். பட் ஆனா உற்பத்தி வந்து பெரிய சவாலாக தான் இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணியாக இருப்பது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அது வந்து கொங்கு பகுதிகளா இருக்கட்டும், இல்ல நம்ம தஞ்சாவூர் டெல்டா பகுதியில இருக்கக்கூட பட்டுக்கோட்டையா இருக்கட்டும், மித்த எல்லா பகுதிகளிலுமே பார்த்தோம்னா அங்கங்கே தென்னையில வந்து இந்த ரூகோஸ் வெள்ளையோட பாதிப்பு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதன் காரணமாகவும் நம்மளால பெருமளவுக்கு நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு மகசூல் எடுக்க முடியாம விவசாயிகள் தடுமாறிட்டு இருக்காங்க. தென்னை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரூகோஸ் வெள்ளைய சரியான முறையில மேலாண்மை செய்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் பாதிப்பு அதிகமாக இல்லாம அடுத்த இடத்துக்கு மறுபடியும் பரவாம இருப்பதற்கு, அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு சாகுபடி எடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்றதுக்காக தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆர்எஸ்சி நிலையத்தோட பேராசிரியர் டாக்டர் வி ஜி மதிராஜன் அவர்களை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். சார்
1: வணக்கங்க.
0: மாறி வரும் கால சூழல், பருவநிலை மாற்றம், இந்த மாதிரியான பல காரணிகள் வந்து இந்த பூச்சி தாக்குதல வந்து பெருமளவுக்கு அதிகமாகி

0: அதாவது வேப்பு எண்ணெய் 1 லிட்டருக்கு 1 மில்லி வீதம் நீங்க இது பண்ணலாம். அதே மாதிரி வணிக ரீதியாக நிறைய செயற்கை வேம்பு பொருட்கள் நிறைய வந்துட்டு அந்த அசாராடின் என்று சொல்லக்கூடிய மூலக்கூறு எடுத்து இன்னைக்கு வணிக ரீதியாக பல உருவகங்களில் வெளியிடுறாங்க. அதை நீங்க தெளிக்கலாம்.
1: குறிப்பா சொன்னீங்க, இது வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு வந்து பெருமளவுக்கு இது கட்டுப்படாது, இயற்கை முறைகளை பயன்படுத்தி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. ஒருங்கிணைந்த முறையில நம்ம பூச்சி மேலாண்மை செய்யறதுல என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம்னா எந்த பூச்சியும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும் சார்?
0: விளக்கு பொறி இது பண்ணலாம், மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டை பொறி, தண்ணீரை பீச்சி அடித்தல், அதே மாதிரி வேம்பு சார்ந்த பொருட்கள் இது பண்றது. அந்த மட்டையின் மேற்பரம் உள்ள கரும்படலத்தை நீக்குவதற்கு நீங்க மைதா மாவு கரைசல் தெளிக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்து நல்லா பசை மாதிரி காய்ச்சிட்டு மட்டையினுடைய மேல் பகுதியில நீங்க தெளிக்கும் போது என்னன்னா, அந்த மைதா மேல பட்டு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மைதா வந்து இறுகும். இறுகும் போது அந்த மேல உள்ள கரும்பூஞ்சான படத்தை அப்படியே தோல் உரிக்கிறது மாதிரி, அதை உரிச்சுக்கிட்டு தோல் மாதிரி வெளியில வந்து அந்த கரும்பூஞ்சான படம், அதனால வந்து ஒளிச்சேர்க்கை வந்து நல்ல முறையில் நடந்து மகசூல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது.
1: இதுல பல்வேறு நிலைகள் மாதிரி நம்ம வந்து தோட்டத்துல கண்டறிய முடியுமா சார்? ஆரம்ப நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம், அதிகமாக இருக்கு அப்படின்ற சமயத்துல என்னென்ன செய்யலாம்?
0: முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து நெட்டை ரகங்களை விட இளநிக்காக பயன்படுத்தப்படும் குட்டை ரகங்கள் மற்றும் ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய வீரிய ஒட்டு ரகங்கள் கலப்பினங்கள் இதான் வந்து அதிகமா தாக்குதலாக கிடைக்குதுன்னு பாத்துருக்காங்க. ஏன்னா இந்த இளநிக்காக பயன்படுத்தக்கூடிய குட்டை ரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இலை இனிப்புத்தன்மை அதிகமா இருக்கும், அதை விரும்பி அதே மாதிரி சாப்பிடும். அதே மாதிரி வீரிய ஒட்டு ரகங்களை அதிகமா தாக்குதலாக கண்டுபிடிக்குது. மற்றபடி நெட்டை ரகங்கள் பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை நெட்டை, மேற்கு கடற்கரை நெட்டைன்னு இருக்கு, அதுல வந்து இதனுடைய பூச்சிகள் தாக்குதல் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்கும். இயற்கை இறை விலங்குகளை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு தமிழ்நாடு அரசு நிதி உதவியுடன் ஒரு திட்டம் வந்து எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு 4 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. கிழக்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதே மாதிரி தெற்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்துல இந்த உயிரியல் காரணிகள் உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பையூர்னு கல்லூரி இருக்கு, அங்கேயும் வந்து இந்த இயற்கை காரணிகள் இது பண்றாங்க. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தை பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியொட்டி ஆலியார் நகர் அங்க வந்து ஒரு தென்னை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. 4 இடங்கள்லயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி நிதியுதவியுடன் தமிழ்நாடு ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. அதாவது செரான் சொல்லுவாங்க, ஸ்டேட் ஸ்கீம் ஃபார் என்ஹான்சிங் ரெசிலியன் இன் அக்ரிகல்ச்சர், அதாவது பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய வேளாண்மையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பச்சை கண்ணாடி ரெக்கை பூச்சி அதை வந்து உற்பத்தி பண்றோம், இதுல வந்து நிறைய பேர் எடுத்திருக்கோம், ஒரு 10 பேர் இந்த திட்டத்தில் வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இறை விழுங்கியை வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த என்கார்சி என்று சொல்லக்கூடிய ஒட்டுணியை வந்து இந்த இறை விழுங்கி வந்து ஆய்வகத்தில் உற்பத்தி பண்றோம், என்கார்சிய ஒட்டுணியை வந்து இயற்கையிலே நம்ம தென்னந்தோப்புலயே வந்து அது ஒரு இடத்துல வந்து அது இயற்கையிலே வந்து அதே ஆகிக்கிறோம், நம்மளுக்கு தனியாக அதை வந்து பண்ண வேண்டியதில்லை. மற்றபடி இந்த இறை விழுங்கிக்கு வந்து நம்ம இறையை ஃபர்ஸ்ட் உற்பத்தி பண்ணி இறை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கார்சகிரா என்று சொல்லக்கூடிய நெல் அந்த பூச்சி தான் இதுக்கு இறையா பயன்படுது. ஃபர்ஸ்ட் அந்த இறையை உற்பத்தி பண்ணி அந்த இறை மூலம் அந்த இறை விழுங்கிகளை உற்பத்தி பண்றோம். இந்த அப்பட்டோகிரைசா அஸ்டர் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி ரெக்கை பூச்சி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதனுடைய விலைன்னு பாத்தீங்கன்னா 450 ரூபாய் வந்து 1000 முட்டைகளுக்கு, கிட்டத்தட்ட 1 ஹெக்டேர் பரப்பளவுக்கு தேவையானது. கிட்டத்தட்ட ஒரு 200 மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 முட்டைகள் தேவைப்படுது. அதை வந்து நாங்க ஒரு 450 ரூபாய் விலையில வந்து விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 14 வட்டாரங்கள்ல ஒரு 6 வட்டாரங்கள்ல வந்து தென்னை வந்து பிரதான பயிரா இருக்கு. பட்டுக்கோட்டை, மதுக்கூறு, பேராவரணி, சேதுபாசத்திரம், ஒரத்தநாடு, திருவோணம் கிட்டத்தட்ட ஒரு 6 வட்டாரங்கள்ல வந்து தென்னை வந்து பிரதான பயிரா இருக்கு. இப்ப இதுக்கு வந்து அத வேளாண் உற்பத்தி குழு இருக்காங்க நிறைய இடத்துல. பேராவணியில பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்கம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, முக்கியமா தென்னைக்குன்னே தனிப்பட்ட சங்கங்கள் இருக்கு. அவங்கள வந்து அங்க அதே மாதிரி முன்னோடி விவசாயிகள், அதே மாதிரி மாவட்ட அளவில் உள்ள அதிகாரிகள், தோட்டக்கலை அதிகாரிகள், துணை இயக்குநர்கள், மற்றபடி முன்னோடி விவசாயிகள் இவங்கெல்லாம் அழைச்சு இப்ப ஒரு கருத்தரங்கம் இன்று வந்து 20/7/2026 இந்த உச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு கருத்தரங்கம் மாதிரி பண்ணி அவங்களுடைய கருத்து பரிமாற்றம், அவங்க என்ன கேட்கறாங்க அதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பற்றி கருத்தரங்கம் நடத்துறோம்.
1: இந்த குறிப்பான பல சவால்களுக்கு நடுவில் இந்த கால சூழல் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த பூச்சி தாக்குதல தொடர்ச்சியாக நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் இதை வந்து மேலாண்மை செய்யறதுக்கும் விவசாயிகள் என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறது அவசியமானதுன்னு நினைக்கிறேன்.
0: முக்கியமா நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்கள், ஒட்டுணி வந்து நம்ம இயற்கையிலே வந்து அது பெருகிட்டு இருக்கு, ஏன்னா அதுக்கு வந்து தீனியே வந்து இந்த வெள்ளை ஈ தான், அதனால வெள்ளை ஈ எங்க இருக்கோ அதை தேடி போய் சாப்பிடுனா அது உயிர் வாழணும். அது உயிர் வாழ்றதுக்கு ஒரு தோப்புல நீங்க ஒரு இடத்துல விட்டா போதும் இந்த இறை விழுங்கிய, அது வந்து ஒவ்வொரு இடத்துல போய் எங்கெங்க வெள்ளை இருக்கோ அது, ஏன்னா அதுக்கு உணவு வந்து வேற எதுவும் இல்லை அந்த வெள்ளை ஈ தான், தேடி போய் கண்டிப்பா அழிச்சிடும். அது முக்கியமா அதை வந்து நீங்க ஊக்குவிப்பதற்கு நான் சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த இறை விழுங்கிகள் முக்கியமா வந்து ஒட்டுண்ணிகள் அது வந்து பெருகுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புல வந்து சீதா

0: மற்றும் கல்வாழை, கேனா இண்டிகான்னு சொல்லுவாங்க. அந்த கல்வாழை பயிர்களை வந்து ஓரத்தில் அங்கங்க போட்டு விட்டீங்கன்னா பேங்கர் கிராப்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நன்மை செய்யக்கூடிய இறை ஒழுங்குகளை அதனுடைய நடமாட்டத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு இந்த இரண்டு பயிர்களும் வந்து சாதகமா இருக்கு. அதை வந்து நீங்க தென்னந்தோப்புல கூட பயன்படலாம். அதே மாதிரி நான் சொன்ன ஒருங்கிணைந்த முறைகள், விளக்கு பொறி, மஞ்சள் மூட்டை பொறி, அதே மாதிரி மைதா கரைசல் தெளித்தல், வேப்ப எண்ணெய் தெளித்தல், இதன் மூலியமா வந்து நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்.
1: இதை தாண்டி விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாங்க சார்?
0: பூச்சியல் துறையில வந்து பேராசிரியராக இருக்கேன். இங்க வந்து ஒட்டுண்ணி பெறுவதற்கும் மற்ற எந்த ஒரு இது உங்களுக்கு பரிந்துரை பெறவும் என்னுடைய அலைபேசி எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி வந்து 9444562567, அதாவது 9444562567 என்ற எண்ணை நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.

தென்னை மரங்கள் சீரான மகசூலை தருவதால் அவற்றை நன்கு பராமரிக்க வேண்டும். இருந்தாலும் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளை ஈக்களை ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து வேப்ப எண்ணெய், மஞ்சள் வண்ண ஒட்டுமட்டை, விளக்கு பொறி, மைதா கரைசல் போன்றவைகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும், வேகமாக தண்ணீரை பீச்சி அடிப்பதன் மூலமாகவும் வெள்ளை சுருள் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க. தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி ஜி மதிராஜன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் இசை நெஞ்சங்களுக்கு இனிய மதிய வணக்கம். காலம் கடந்தும் நம் காதுகளில் தேனாக பாயும் காவிய கானங்களின் உன்னத பேழை திரைக்களஞ்சியம்.

இன்றைய திரைக்களஞ்சிய தொகுப்பில் நம் வானொலியின் நீண்ட கால நேயர் மேலமாங்காவனம் தேவேந்திரன் அவர்களின் திரையிசை தொகுப்பிலிருந்து அவர்கள் ரசித்து தேர்ந்தெடுத்து கொடுத்த உன்னதமான காவிய கானங்களின் நாம் அடுத்தடுத்து கேட்டு மகிழவிருக்கும். வாருங்கள், அந்த நாத பயணத்தின் முதல் காவிய கானம் கேட்கலாம். கண்களால் பேசப்படும் காதல் மொழிக்கு என்றுமே வலிமை அதிகம். அவன் பார்த்து சென்றது ஒரு பார்வைதான். இவன் நெஞ்சில் 1000 கோடி மின்னல்கள் பாடலாய் மலர்கிறது. செங்கமலத்தீவு திரைப்படத்திற்கான பாடல் இதோ உங்களுக்காக.

இரண்டு மணி 34 நிமிடங்களில் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அழகு எங்கு இருக்கிறதோ அங்கு ஆபத்தும் உண்டு. வஞ்சகமாய் வலைவீசி மனம் கயங்கி களவாடத் துடிக்கும் கண்ணியின் எண்ணம் வெல்லுமா? இதோ பாடல் பதில் சொல்கிறது பராசக்தி திரைப்படத்திற்கு.

2:38 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியத்தில். கண் பார்வை இல்லாத ஒரு பெண் தன் அத்தான் முகம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார் என நினைத்து இவள் மனம் தவிக்கிறது, துடிக்கிறது. யாரிடம் கேட்பது? பூனைக்குட்டியிடம் கேட்டால் பதில் சொல்லுமா? தெரிந்து கொள்ளலாம் குமுதம் திரைப்படத்திற்கான அடுத்த பாடலில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திரை களஞ்சியத்தில். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் மேலமாங்காவனம் தேவேந்திரன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆதரவு அற்றவர்களுக்கு இறைவன்தான் துணை.

6:45 இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் திரை களஞ்சியம். வாழ்க்கையில் ஒருவனுக்கு கல்வி அறிவு மிகவும் அவசியமானது. அது எல்லோருக்கும் அமைவதில்லை. படிப்பில்லா மானிடருக்கு அனுபவ பாடம் மட்டுமே அறிவு களஞ்சியம். இக்கருத்தை சொல்லும் இந்த இனிய பாடல் படிக்காத மேதை திரைப்படத்திற்காக.

2:48 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது திரை களஞ்சியம். பிரிவு துயர் என்பது மிகவும் கொடுமையானது. தாயிடமும் தந்தையிடமும் சேரத் துடிக்கும் பிஞ்சு உள்ளங்களின் மனவேதனையை சொல்லி மாளாது. குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்கான பாடல் இப்போது கேட்கலாம்.

2:52 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திரை களஞ்சியம். விட்டு போன உறவை எண்ணி கலங்குகின்றாள் இந்த கன்னி. துணையை தேடும் இவள் மனம் சிட்டுக்குருவி இடம் சொல்லியாவது ஆறுதல் தேடுகிறாள். இவள் எண்ணம் ஆசைகள் நிறைவேறட்டும்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது திரைக்களஞ்சியம். அன்பு நேயர், மேல மாங்காவனம் தேவேந்திரன் அவர்களின் இசை திரை இசை தொகுப்பிலிருந்து எம் ஆர் ராஜேஸ்வரி அவர்களின் உரிய ரசனையில் உருவான ஏழு காவிய கானங்களை அள்ளித்தந்த திரைக்களஞ்சியம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.

வாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

3:30 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துருளில். அடுத்ததாக மின்னஞ்சல் தாங்க பார்க்க போகிறோம். மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா, நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா வடக்கு சாலைப்பட்டியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் மருத்துவ நேரம் குழந்தைகளுக்கான இயன்முறை மருத்துவ தகவல் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன் அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் சூரியகாந்தி இருவகை நாடகம் இடம்பெற்றது. அதில் நம்பிக்கை நாடகம் அருமை. நாடகத்தின் கதைப்படி தலைப்புக்கும் தக்கப்படி கதைப்படி சுந்தர் படித்துவிட்டு வேலை தேடுவதை விட மனம் தளராமல் சொந்தமாக சுய தொழில் செய்வது, அதற்கு முதலீடு அப்பாவிடம் கேட்டு பிறகு அப்பாவுக்கு நாடகத்தின் காட்சிப்படி மாமா சொல்படி நம்பிக்கை வளர்த்து புரிய வைத்து மெக்கானிக் கடை வைக்க நினைப்பது, யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் நம்பிக்கையில், அதற்கு நாடகத்தின் சுந்தர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. அடுத்ததா பட்டுக்கோட்டை குமரவேல் எழுதிய குறையும் நிறையும் நாடகமும், வாழ்க்கையின் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும், ஆனால் இன்பத்தை கண்டேன் மகிழ்ச்சி அடைகிறோம், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் குறைகள் நிறைகள் ஆக்குவதற்கு தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவது எப்படி, அதற்கு நாடகம் சிறந்த காட்சிகளுடன் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல இருந்து எஸ் ரங்கன் சி சுந்தரராஜன் இவங்களோட மின்னஞ்சல் தாங்க. அடுத்தா சென்னையில இருந்து அந்தோனிராஜ் தெரிவிச்சிருக்காங்க, நேற்றைய தினம் அன்று இசைத்துறை நிகழ்ச்சியோட தகவல்கள், பாடல்கள், நேர்களோட கருத்துக்களும் அருமையா இருந்தது. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டி நிகழ்ச்சி சிறப்பு. இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமை. அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து அந்தோனிராஜ் அவங்க. அடுத்ததா மின் விசிறி பத்தின ஒரு கண்டுபிடிப்பு பார்த்துடலாங்களா. கோடை காலம் வந்துட்டாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ஃபேன் தாங்க. நம்ம குளிர்விக்கக்கூடிய இந்த மின்சார விசிறி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? சரியாக 1882 ஷூயிலர் ஸ்காட்ஸ் வீலர் என்பவரால் தான் முதல் மின்சார விசிறி உருவாக்கப்பட்டதாங்க. அன்னைக்கு 2 இறக்கைகளில் சுழன்ற விசிறி தான் இன்னைக்கு பல அதிநவீன வடிவங்களையும் ரிமோட் வசதிகளும் நம்ம வீடுகளை அலங்கரிச்சிட்டு இருக்குதுங்க.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

3:40 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறலில். அடுத்ததா வாஷிங் மிஷினோட பயணத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். துணி துவைக்கிற வேலையை எளிதாக்கி வாஷிங் மிஷின் ஆரம்ப வடிவம் பெற்றது வந்து பாத்தீங்கன்னா 1858 காப்புரிமை பெறப்பட்டு விட்டதுங்க. ஆனா அதற்கு பிறகு நீண்ட கால முயற்சிகளுக்கு பிறகு 1908 தோர் என்ற பெயரில் முதல் வணிக ரீதியான மின்சார சலவை இயந்திரம் சந்தைக்கு வந்தது. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அரை ஆட்டோமேட்டிக் முதல் முழு தானியங்கு வாஷிங் மிஷின்கள்லாம் வரைக்கும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதுங்க. இணைந்திருங்கள், இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

3:46 இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை துரல். அடுத்ததான் மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன் அவங்களோட மின்னஞ்சல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் 3 மணிக்கு இசை துரல் பாடல்கள் அத்தனையும் அழகாய் வாசித்த ராஜலட்சுமி மேடத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் மிக சிறப்பு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நல்ல பாடல்களை கொடுத்தார் அறிவிப்பாளர், அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. 6 மணிக்கு ஆரவாரம் சிறப்பு. 8 மணிக்கு இரவு இசை இனிமை, நல்ல பாடல்களை கேட்டார்கள், கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன். அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் பார்த்தீங்கன்னா, சகாய மேரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட ஊர் பேரை குறிப்பிடல. அடுத்த தடவை மின்னஞ்சல் எழுதும் போது உங்களோட ஊர் பேரையும் குறிப்பிட்டு எழுதுங்க. வணக்கம் பண்பலைக்கு, நேற்று மாலை வண்ணக்கோலங்கள் குறுக்கெழுத்து போட்டி சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜலட்சுமி லோகநாதன் அவர்கள் இருவருக்குமே நன்றி. குறிப்புகளில் கீரை என்றால் பச்சையாக இருக்குமே அதானே என்று ராஜி கேட்ட அருமை. பொன்மாலை பாடல்கள் இனிமை. துவாக்குடி பவுலின் மைக்கேல், இன்று காலை போடு பாட்டம் போடு இருவட பாடல்களை கேட்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருச்சி குமரன்.

நகர்லருந்து லக்ஷ்மி அம்மாவோடது. 16ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம், ஞாபகம் மருதே நிகழ்ச்சி தமது மென்மையான குரலில் தொகுத்து வழங்கிய சகோதரர் லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நேர்களின் தெருவில் பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா, இன்னைக்கு மதுரகீதத்தில் பார் மகளே பார் என்ற பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க கேட்டேன். இந்த பாடலில் வரும் வரிகள், தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, எவ்வளவு நிதர்சனமான உண்மை என மனம் கலங்கியது இந்த வரிகளை கேட்டு. பாடல் கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க. யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி குமரன் நகர்லிருந்து லக்ஷ்மி. அடுத்ததா, ஸ்டார் ரேட்டிங் தரும் மின்சார சேமிப்பு. அதாவது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நாம புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வாங்கும் போது அதில் உள்ள ஸ்டார் ரேட்டிங் குறியீட்டை பார்த்துருப்போம். இந்த நட்சத்திர குறியீடுகள் வெறும் அலங்காரத்துக்காக அல்லங்க, அந்த 5-ஸ்டார் ரேட்டிங் கொண்ட பொருட்கள் மிக குறைந்த அளவு தான் மின்சாரத்தை பயன்படுத்தி அதிக திறனுடன் இயங்கக்கூடியதாங்க. இதனால தான் மாதாந்திர மின்கட்டணம் கணிசமாகவும் குறைவதோடு சுற்றுச்சூழலுக்கும் அது பாதுகாப்பானதாக இருக்குதுங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறலோடு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலில். அடுத்ததா ஒரு தகவல் தாங்க. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வோடதும் அதோட பாதுகாப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு பல வீடுகளில் கேஸ் சிலிண்டருக்கு மாறாக இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருச்சுங்க. இது காந்த அலைகளின் தத்துவத்தின் படியில் வேலை செய்யுதுங்க. இதில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஸ்டவ் இயங்கும் போது அதன் மேல் பரப்பு நேரடியாக சூடாகிறது இல்லைங்க. காந்த அலைகள் மூலமாக பாத்திரத்தை மட்டுமே அது சூடாக்கும். அதனால தான் குழந்தைகள் அருகில் நின்னாலும் கைகள்லாம் சுட்டுக்கொள்கிற ஆபத்து இதில் ரொம்பவே கம்மிங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலில்.

0: நிறைவு பெறுகிறது இசை தூரல். இன்னைக்கு நாம பார்த்த தத்துவங்கள், தகவல்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் குறிப்புகள் உங்கள் நாளை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நேரம் 4 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய நிர்வாகிகளை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். திரு பியூஷ் கோயல் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருமதி வசுந்தரா ராஜே, திருமதி ரேகா வர்மா, திருமதி புரந்தேஸ்வரி, திரு ராம் மாதவ் உள்ளிட்ட 13 பேர் தேசிய துணைத் தலைவர்களாகவும், திருமதி ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட 8 பேர் தேசிய பொதுச் செயலாளர்களாகவும், தமிழகத்திலிருந்து டாக்டர் எம் வெங்கடேசன் உள்ளிட்ட 16 பேர் தேசிய செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் குடிநீரை சீராக வழங்க 859 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், பேரிடர் காலங்களில் புயல் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பல்நோக்கு மையம் 25 கோடி ரூபாய் நிதியில் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். மக்கள் தங்களுக்கு தேவையான சேவைகளை பெற வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு 1,02,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கர்நாடக மாநில அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டுமென உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேக்தா அடங்கிய அமர்வு, காவிரியில் 12,000 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்துவது குறித்து கர்நாடகா தங்கள் நிலையை அறிவிக்க வேண்டுமென்று கூறியதுடன் வழக்கை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைத்தது. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு 22,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் பெறப்பட்ட 568 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். சேலம் அயோத்தியா பட்டினத்தில் ரயில்வே கோட்டம் சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் ரயில் பெட்டி உணவகத்தை கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று தொடங்கி வைத்தார். காலேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் முதல் இன்னிங் ஸ்கோர் 462. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோட ஃபேவரைட் வண்ணக்கோளம் நிகழ்ச்சி தாங்க. மாலை வேளையில மனசை லேசாக்க உங்களோடு பேச வந்தாச்சு உங்கள் வீட்டு அன்பு தோழி அனிஷா,
2: மனதின் தோழன் ஆர்ஜே பழமலை.
0: வாரத்தோட முதல் நாள் கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் நம்ம எஃப்எம் ரெயின்போ கூட இணையும் போது அது ஹாப்பி டேவா மாறிடும் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: இன்னைக்கு திங்கக்கிழமை நம்ம வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியோட என்ன ஸ்பெஷல்?
2: இன்னைக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய வண்ணக்கோலத்தின் விளையாட்டு போட்டியின் தலைப்பு. கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணும் போது நீங்க இணைப்புக்கு வர வேண்டிய எண் என்னவென்றால்
0: 43 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோட 240-102-1. நான் இன்னைக்குதான்ப்பா மொத தடவை பேசுறேன் அப்படிங்கிற உங்களுக்காக இந்த நம்பர் 246-102-1. இது வழக்கமான நேர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கிட்டே இருக்குங்க. எங்களோட நேரலையில பங்கு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த எண்களை தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில பேசலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வண்ண கோலங்கள்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: நாலு மணி 11 நிமிஷத்துல இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா கண்டுபிடி கண்டுபிடி தாங்க. அடுத்ததா முதல் நேயர் யார் அப்படின்னு பாத்திரலாமா?
6: பாத்திரலாமே.
5: வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. யார், எங்கேருந்து பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
6: சரி, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன்.
6: சரிங்க ஐயா, உங்களுக்கான முதல் கேள்வி
7: கொடுங்க.
6: நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல, இந்த வசனத்தை எழுதுனது யாரு?
5: எழுதுனது?
6: ஆமா, சொன்னதுன்னு கேட்டா கண்டுபிடிச்சிருவோம்ல.
5: ஆமா,
6: அந்த மாடுலேஷன்ல தெரிஞ்சிடல. நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு
5: இல்ல. நாலு பேருக்கு
7: நல்லதுன்னா
5: குறிப்பு கொடுங்க.
6: முதல் குறிப்பு, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல பிறந்த ஒரு நபர். உடையார் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர். உடையார்
5: என்ற கேட்டு போறீங்க, குறிப்பு இருக்கணும் இல்லங்க? இதுல நீங்க கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் சினிமா பிரபலம் ஆமான்னு சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம்.
6: எழுத்தாளர்கள் மத்தியில் பெயர் போனவர், திரைக்கதை வசன எழுதுவதில் மிக பெயர் போனவர்.
7: பாலசுப்ரமணியன், பாலகுமாரணியா?
6: ஐயா, மிகச்சரியான பதில சொல்லிட்டீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. குணா, பாஷா, காதலன், புதுப்பேட்டை, ஜென்டில்மேன், ஜீன்ஸ் அப்படின்னு நின்றுகிட்டே போகுது பட்டியல்.

0: இத்தனை திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியது பாலகுமரன் ஐயா அவர்கள்.
1: நன்றிங்க,
0: வாழ்த்துக்கள்,
1: நன்றிங்க,
0: வாழ்த்துக்கள்.
1: அருமையா சொல்றீங்க, அருமையா சொல்றீங்க ஐயா. ஆக மொத்தம் பதில சொல்லிட்டாரு அவரு.
0: ஆமாம், மிகச்சரியான ஒரு பதிலை கொடுத்து முதல் நேயரை வெற்றி பெற்ற நேயராக மாறியிருக்காங்க. மீண்டும் அடுத்து வரக்கூடிய நேயர்கள் அத்தனை பேரும் நம்ம கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ரொம்ப தீவிரமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இடையே ஒரு பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடைவோம்.
1: இணைந்திருங்கள், இது திருச்சி FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில கேள்வி வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து நேயர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா ஒரு நேயர் இணையறாங்க. யார் எங்க இருந்துன்னு பாக்கலாமா?
1: பாத்திரலாமே. வணக்கம்.
2: ஹலோ, இவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமான கணபதி.
1: மாலை வணக்கம் ஐயா.
0: கணபதி ஐயா, ரெடி ஆயிட்டீங்களா? கேள்வி கேட்கலாமா?
1: ஐயா எப்பயுமே தயாரா தான் இருக்காங்க போல. உங்களுக்கான கேள்விங்க ஐயா.
2: சொல்லுங்க.
1: இந்தியாவினுடைய தேசபக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைய தன்னுடைய பெயர்ல அடமொழியா கொண்ட ஒரு நபர். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். முதல் குறிப்பு கொடுத்துடலாங்களா? எழுத்து மூலம் ஹிட்லர் அவர்களையே மன்னிப்பு கேட்க செய்த ஒரு மாபெரும் நபர், சுதந்திர போராட்ட வீரர். 1891. உங்களுக்காக நான் வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு வேணாம் சொல்றேன். 1891 பிறந்த நபர். அப்படிங்களா?
0: தெரியுதுங்களா? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமாங்கய்யா?
2: சிதம்பரனார்.
0: இல்லங்கய்யா.
2: சொல்லுங்க.

0: சர்தார் வல்லபாய் பட்டேல்.
1: இல்லங்கய்யா.
2: நல்ல முயற்சிங்க ஐயா. மீண்டும் அடுத்த ஒரு நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றிங்க ஐயா, நன்றி இணைப்புல வந்தமைக்கு நன்றி.
1: வருக வணக்கம், வருக வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
3: இந்தியாவினுடைய
2: தேசபக்தியை வெளிப்படுத்தும் வகையிலான பெயரை வந்து அடமொழியா கொண்ட ஒரு நபர், சுதந்திர போராட்ட வீரர். இந்தியாவினுடைய தேசபக்திய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகன், அந்த ஸ்லோகனை தன்னுடைய பெயரின் அடமொழியா கொண்ட மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னு தெரியுங்களா?
3: சுபாஷ்
1: சந்திர போஸ் இல்லீங்களா? அதான் அடைமொழியா முன்னாடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவர் பெயருக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. இல்ல சரிம்மா, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: நன்றிமா.
1: வந்த நேயர் சரியா பதில சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை கொடுத்துடலாம்.
2: மற்ற முயற்சித்த இரண்டு நபர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும்
1: தெரிவிச்சிடலாம். பாத்தீங்கன்னா கேள்வி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுலபம்னு சொல்ல முடியாது, ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது.
2: ஆனா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நபர்கள்
1: கண்டிப்பா கண்டிப்பா, இவங்க எல்லாம் நாட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க, அவங்கள தெரிஞ்சுக்காம இருந்தா நல்லது இல்ல. கரெக்டா கொண்டு வந்தீங்க, சரியான நேரத்திலயும் இதை தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். சரி, இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் தாங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு திங்கக்கிழமை கண்டுபிடி தான் போயிட்டே இருக்கு. கண்டுபிடியில இது வரைக்கும் 3 நேயர்கள் வந்து 2 கேள்விக்கு சரியான பதில சொல்லியிருக்கிறாங்க.
1: தடாலடியா நேயர்கள் உள்ள வந்து பயங்கரமா அவங்களுடைய
0: கஷ்டமா கேள்வி எடுத்துட்டு வந்தோம் நினைச்சீங்க.
1: ஆனா நேயர்கள் எங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க.
0: யார் எங்க நேயர்கள்லாம் எப்படி பாருங்க, பட்டு பட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல.
1: அப்புறம் நேயர்கள்னா சும்மாவா, வானொலியில வரக்கூடிய அதுவும் அகில இந்திய வானொலியில வரக்கூடிய நேயர்கள்னா சும்மாவா?
0: ஆமா. சரி, அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் உங்களோட கேள்விக்காக காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம்
1: ஐயா.
2: கருவ மேடம், தோப்படிஞ்சல குமரவேல் பேசுறேன் மேடம்.
0: குமரவேல் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டிருலாங்களா?
2: நான் கேட்கலாம் மேடம்.
1: ஐயா, இது ஒரு இனிப்பு பேருங்க ஐயா.
0: என்னங்க நாலு மணிக்கு இனிப்புங்கிறீங்க?
1: குடுப்போம், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்.
0: சரி
1: சரி ஐயா, உங்களுக்கான கேள்வி, இது ஒரு இனிப்பின் பெயர். இதுல இருக்கக்கூடிய விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் குறிப்பு என்னவென்றால், ஊரினுடைய பேரே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் கோபுரம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற கோபுரங்களை விட ரொம்ப பெரியது,
0: உயரமானது.
1: உயரமானது ஐயா,
0: இனிப்பு பேரோட கேட்டுக்கோ. இனிப்பு,
1: இந்த இனிப்புக்கு வந்து சொந்தமான ஊர் வந்து அந்த ஊர் தான். அந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தாராளமா அந்த ஸ்வீட்டையும்
0: கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு கொடுத்த முதல் குறிப்பு தான், அங்க இருக்க கோவில் வந்து உயரமான கோபுரத்தை கொண்டது, தமிழ்நாட்டிலேயே உயரமான கோபுரத்தை கொண்டது தான் முதல் குறிப்பு கொடுத்திருக்காங்க.
1: அந்த ஊர் பேரையும் நாங்க சொல்லிட்டோம், நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சீங்க.
0: அதனால தான் சொல்லல. அடுத்த நேருக்கு இனிப்பு இனிப்பு கொடுத்துருங்களாமா ஐயா?
1: ஒரே ஒரு ஸ்வீட்டா
0: வின் பண்ணிட்டு தான் போவேன்னு புடிவாதமா நிக்கிறாங்க எங்க ஐயா. கொடுத்துருங்க.
1: ஆண்டாள், ஆண்டாள் அம்மா வந்து பிறந்த
0: ஊர்.
1: ஊர்
0: என்னையவே ஐயான்னு சொல்லிட்டாருங்க.
1: நேர்ல உங்க பாக்கும் போதே நான் ஐயான்னு தான் சொல்லுவேன்.

0: சரி, அடுத்ததா இணைப்புல ஒரு நேயர் வராங்க, பாப்போம் எப்படி சரியா சொல்றாங்களா அப்படின்ட்டு. வருக, வணக்கம்.
1: சரியான
0: பதில சொல்றீங்க,
2: மிக மிக வேகமா வந்து நான் பதில சொல்லியே
0: தருவேன். இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க, உங்களுக்கு பாராட்டுகளையும் கொடுத்துடலாம். அடுத்தடுத்து நேயர் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நேரமும் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது.
2: கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து பாடல்கள், கேள்விகள்
0: நீங்களும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் சொல்லி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க, எங்களோட நேரலில் பங்கு பெறுங்க. கேள்விகளும் இன்னும் நிறையவே இருக்குது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். அரசு அதிகாரிகள் சேவை மனப்பான்மையுடன் பங்காற்ற வேண்டுமென மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுடெல்லியில் தேசிய நிர்வாக கழகத்தில் பயிற்சி பெறும் அதிகாரிகளை சந்தித்த அவர் மக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் 12 கோடி ரூபாய் நிதியில் புதிய கட்டடம் கட்டப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தனது துறைக்கான மானிய கோரிக்கையில் 113 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் மாநகர பகுதிகளில் முன்பதிவு முறையில் மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு பரிசோதனை சேவைகள் பொது தனியார் கூட்டு முறையில் செயல்படுத்தப்படும், முழு உடல் பரிசோதனை மையங்கள் முதற்கட்டமாக திருச்சி, மதுரை, கோவை, நாமக்கல் ஆகிய 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும், 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 6 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல்நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் நிறுவப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை கூறினார். அரியலூர் கீழ்ப்பழுவூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் 18 முதல் 45 வயதுடைய 8ஆம் வகுப்பு முதல் பட்டம் பட்டயப்படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகையில் முதல் முறையாக தானியங்கி பால் விநியோக இயந்திர சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்றும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். தமிழக கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான தாழ்வுப்பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் மகளிர் இரட்டையர் பிரிவில் 2வது சுற்றுக்கு இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்த இணை ஸ்பெயின் இணையை 21-9, 21-13 என்ற நேய செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

வணக்கம் அன்பு நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரமான பாடல்களோடு இடையிடையே பயனுள்ள தகவல்கள் குறிப்புகளோடு, குறிப்புகளா ஒருவேளை சமையல் குறிப்பா இருக்குமோன்னு நினைக்கக்கூடாது, சமுதாயத்திற்கான குறிப்புகள் வழங்குகிறோம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் மனதின் தோழன் ஆர்ஜி பழமலை.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். நேயர்களுக்கான பயனுள்ள தகவல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் தென்மண்டலம் இணைந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால் NATS.education.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் யாராரு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இணையதளத்தில் போட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் இம்மாதம் 8ஆம் தேதி. எனவே நேயர்கள், பயனுள்ள மனிதர்கள் யாராவது தேவைப்பட்டாங்க அப்படின்னா இணையதளத்தில் தாராளமாக போய் பார்த்து தெரிஞ்சு பயன்பெற்றுக் கொள்ளலாம்

0: செய்தோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
1: உணவை அளவா எடுத்துக்கிட்டா மருந்தே சாப்பிட வேண்டியது இல்லங்க, உணவே மருந்தா இருக்கும் நம்மளுக்கு.
2: இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
1: இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை தர இணைகிறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள். பருப்பு வகைகளை சமைக்கும் போது நம்மில் பலர் அறியாமல் செய்யும் சில தவறுகள் அவற்றின் சத்துக்களை குறைப்பதோடு செரிமான கோளாறுகளையும் வாய்வு தொல்லைகளையும் உருவாக்கின்றன. பருப்பு சமைக்கும் போது தவிர்க்க வேண்டிய முக்கிய தவறுகள், அவற்றிற்கான தீர்வுகள் இதோ. அவசரத்திற்காக பருப்பை ஊற வைக்காமல் நேரடியாக குக்கரில் வேக வைப்பது. பிரச்சனை என்னவென்றால், பருப்பில் உள்ள ஃபைட்டிக் அமிலம் மற்றும் வாய்வு உண்டாக்கும் சர்க்கரைகள் உடலில் சேரும். இதனால் வயிற்று உப்புசம், வாய்வு தொல்லை ஏற்படும். மேலும் பருப்பு முழுமையாக வேகாமல் கடினமாக கூட இருக்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பயிறு போன்றவற்றை குறைந்தபட்சம் 20-30 நிமிடங்களும், சுண்டல், கொண்டக்கடலை, காராமணி போன்ற பயிர் வகைகளை 8-12 மணி நேரமும் ஊற வைக்க வேண்டும். பருப்பு ஊறிய தண்ணீரோடு சேர்த்து வேக வைப்பது இது தவறு. பருப்பை ஊற வைக்கும் போது அதில் உள்ள வாயுவை உண்டாக்கும் கூட்டு பொருள்களுடன் நச்சுக்களும் அந்த நீரில் கரைந்து இருக்கும். அதே நீரில் சமைத்தால் வாயு தொல்லை அப்படியே தங்கிவிடும். ஊற வைத்த நீரை முழுமையாக வடித்து விட வேண்டும். சுத்தமான புதிய தண்ணீரை ஊற்றி சமைக்க வேண்டும். பருப்பு முழுமையாக வெந்து குழைய வைத்த பிறகுதான் உப்பு மற்றும் தக்காளி அல்லது புளி சேர்க்க வேண்டும். பருப்பு கொதிக்கும் போது மேலே மிதக்கும் வெண்மையான நுரையை நீக்காமல் அப்படியே குக்கரை மூடுவது. இந்த நுரையால் சாப்போனின் என்ற பகுதி பொருள் உள்ளே அடங்கிவிடும். இது செரிமானத்தை கெடுத்து யூரிக் அமில அளவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கொதித்து வரும் போது முதல் நுரையை கரண்டியால் அகற்றிவிட வேண்டும். அதற்கு பிறகு நாம் மூடி வைக்கலாம். பருப்பு சமைக்கும் போது அல்லது தாளிக்கும் போது கட்டாயம் பெருங்காயம், சீரகம், பூண்டு மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டும். இவையாவும் வாயுவை நீக்கி நம் செரிமானத்தை நன்கு தூண்டுகிறது. குக்கரில் அதிக தீயில் அவசரமாக வேக வைப்பது மிக தவறான ஒரு செயலாகும். பிரச்சனை என்னவென்றால், மேலோட்டமாக வெந்தது போல் தெரிந்தாலும் பருப்பின் உட்பகுதி சரியாக வெந்திருக்காது. இது செரிமான மண்டலத்தை பாதிக்கும். மிதமான தீயில் சீரான சூட்டில் வேக வைக்க வேண்டும். பருப்ப சமைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விளையாட்டு போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நேயர்களுக்காக இந்த தகவல். விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளோர் செய்ய வேண்டியதெல்லாம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யவும். மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஆடுகளம் தகவல் தொடர்பு மையத்தை அனைத்து வேலை நாட்களிலும் காலையில் 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 951-400-777 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்ய இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளவும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
2: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன்

0: ஆய்வு மேற்கொண்டார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதிய அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல்கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாய மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டு மனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளின் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை

0: எடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் சற்றுமுன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அந்த ஏறிங்க காட்டுங்க, போச்சுவோம் பிரைஸ் மணி.
3: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
3: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.

0: அருமையா சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் அஸ்வின் பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கு பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் தேவர் உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெள்ளத்தைய அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
9: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
8: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
9: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
8: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கூடி நான் வர. சித்தன இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர, நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: இந்த வீடு
1: சொல்றேன்.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரர்?

0: கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துறீங்களா?
1: அண்ணே லெட்டர் வந்திருக்கேன்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 5% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம்.
4: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
5: தாவேக அரசின் 100 நாள் சாதனைக்கு பேரவைத் தலைவர் முதலமைச்சருக்கு தெரிவித்த வாழ்த்து. 2வது முறையாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அரசு தரப்பில் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்களின் வெளிநடப்பு.

நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான உறுப்பினர்களின் விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க சம்பவங்களாகும். பேரவை கூடியதும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் 100 நாள் சாதனை குறித்து அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார் என்றும், மதசார்பற்ற உண்மையான மக்கள் தலைவர் திரு விஜயின் பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது என்றும் கூறினார். தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்து செயல்படும் அரசு இது என்றும், பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து மக்களின் பேராதரவுடன் அவர்களின் நாடித்துடிப்பை அறிந்து புதிய சிந்தனையுடன் களமிறங்கி பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்துள்ளது என்றும் அவர் பாராட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, வீடற்ற மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரும் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம், சீர்திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை செய்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வலிமையான, சமத்துவமான, ஊழலற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்படுவதாக தாவேக அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மேலும் பல சாதனைகளை படைத்து தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்ற மக்கள் பணியை தொய்வின்றி செய்யும் முதல்வருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் பேரவை சார்பில் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கோவை மற்றும் திருவொற்றியூரில் நிகழ்ந்த மாணவர் படுகொலை சம்பந்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அமைச்சர்களுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. கோவையில் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது கோஷ்டி பூசல் காரணமாக நடந்த கொலை என்று கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்தது எப்படி கோஷ்டி மோதலாகும்? இது ஒரு படுகொலை என்பதில் சந்தேகமில்லை என்று திட்டவட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதரின் தகவல்களை குற்றவாளிகளிடமே காவல்துறை பகிர்ந்துள்ளது. அதுதான் அமுதரின் மரணத்திற்கு முக்கிய காரணம். இதனை அமுதனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதனை என்னிடமும் தொலைபேசி மூலம் கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை திமுக சார்பில் நடத்தியிருக்கிறோம். கோவையில் மட்டுமல்ல, சென்னை திருவொற்றியூரிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்து தனுஷ் என்ற மாணவரை 30 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்துள்ளது. காஞ்சிபுரத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. சந்துரு, விக்கி என்ற 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாயும் மகளும் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் ஆட்டோவில் வைத்து வைதேகி என்ற இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர் என்று அவர் பட்டியலிட்டபோது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள் என்று அறிவுறுத்தினார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, திமுக ஆட்சியில் நடைபெற்ற போதைப்பொருள் சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி, திமுக ஆட்சியில் 2021 ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரை போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகள் 40% அதிகரித்துள்ளது என்றார். உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் குறுக்கிட்டு, சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜிடம் கேட்டால் முழு விவரங்களையும் தருவார் என்றும், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு பதக்கம் வழங்கியிருக்கிறீர்களே ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். தீர்மானத்திற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன், திருவொற்றியூரில் கொலையுண்ட தனுஷின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், கோவையில் நிகழ்ந்த அமுதன் படுகொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என்றும், போதைப்பொருள் தொடர்பாக நடைபெற்றது என்று கூறுவது உண்மை அல்ல என்றும் உறுதிபட கூறினார். அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசியபோது, இறந்தவர்களின் தாயார் பக்கம்தான் முதல்வர் இருப்பார். நேற்றைய தினம் தனுஷ் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் நானும் அமைச்சர் திரு ராஜ்மோகனும் பேசினோம். அவர்கள் 4 கோரிக்கைகளை வைத்துள்ளனர். போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் உறுதியான கொள்கை என்றார். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பதிலளித்தபோது, முன்விரோதம் காரணமாக மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான கொலை என்று கூறி திசை திருப்ப வேண்டாம். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். பின்னர் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் அளித்த பதிலுரை திருப்திகரமாக இல்லை என்று திமுக கொறடா திரு ஏ வ வேலு கூறியதும், திமுக

0: உறுப்பினர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பினர். பிறகு பேரவை விதி 110 கீழ் விவசாயிகளுக்கான 2வது தவணை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் 15 நாட்களில் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மே மாதம் 25ஆம் தேதியன்று 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் 2வது முறையாக கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதாக கூறினார். நிதி நெருக்கடிக்கு உள்ளான இக்கட்டான சூழ்நிலையும் மீண்டும் 75,000 ரூபாய்க்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பயிர்க்கடனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு சுமார் 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் 13,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தை திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவச வழங்குவது, முதியோர் ஓய்வூதிய உயர்வு மற்றும் மகளிர் உரிமைத் தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை என்றும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறை கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவற்றை நிறைவேற்றிக் காட்டுவோம் என்றும், 100 நாட்களில் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்பது பொருத்தமானதாக இருக்காது என்றும் கூறினார். கடந்த காலத்தில் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆட்சி பொறுப்பேற்ற 28 மாதங்களுக்கு பிறகே மகளிர் உரிமைத் தொகை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக் காலத்தில் 27,00,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் கருத்து தவறானது என்று கூறிய அமைச்சர் திரு செங்கோட்டையன், திமுக ஆட்சியில் முறையாக பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் எழுந்து தெரிவித்த ஒரு கருத்து திமுக உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் திரு ஒ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பேரவையில் பேசிய ஒரு உறுப்பினர் கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், உடனே எம்ஜிஆர் அந்த உறுப்பினரை கண்டித்து மன்னிப்பு கோர வைத்தார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோட்டையில் கொடியேற்றிய நிகழ்வை சுட்டிக்காட்டி அத்தகைய உரிமையை பெற்றுத்தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று கூறினார். இந்நிலையில் 110 விதி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கருணாநிதி குறித்து அமைச்சர் பேசியது தவறுதான் என்று குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, அவர் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது குற்றமில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சினையை எழுப்பிய திமுக உறுப்பினர் திரு ஒ பன்னீர்செல்வம், பேரவைத் தலைவர் அவைக்கு வரும்போது கட்சி வித்தியாசமின்றி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்பது மரபாக உள்ளது என்றார். முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்து முரணாக இருப்பதாக கூறிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் அவைக்கு வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பார்களா என்று கேட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைவரும் முதலமைச்சர் வரும்போது வணக்கம் தெரிவிப்பது ஒரு பண்பாடு, இது அவரவர் விருப்பம் என்று தெரிவித்தார். விவாதத்தின்போது பேசிய பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் கடந்த 2021-22 ஆண்டுகளில் பெய்த கனமழை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இது தொடர்பாக 2023ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதாகவும், அந்த குழு 600 பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை 41 மாதங்களாகியும் தற்போது வரை ஏன் வெளியிடப்படவில்லை என்று கேட்டார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், தனது மாவட்டத்தில் சித்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாகவும், அது இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும் கூறினார். உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும், அதில் தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றாலும் ஆரோக்கியமான வகையில் இன்றைய பேரவையின் நடவடிக்கைகள் அமைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ், அவர்கள் வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதியூர் ஊராட்சியில் ஊராட்சி

0: உள்ளாட்சிமன்ற தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஆதியூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் தூய்மைப் பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் 20 தூய்மைப் பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தமிழரசி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் விஜயகுமாரி, அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று தொழில் முனைவோராக சுயதொழில் செய்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு தொழில் பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பயின்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோராக கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் கீழ் பயனடைந்து வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக தொழில் முனைவோராக பணியாற்றி வரும் 50 இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் HIV விழிப்புணர்வு தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் HIV அதிதீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளாக வாகனங்களில் விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஒட்டியும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலைக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடந்த ஆகஸ்ட் 12 முதல் துவங்கிய இந்நிகழ்வு வரும் அக்டோபர் 12 வரை 60 நாட்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் HIV நிலை சக்சம் நிலையில் இருந்து சுரக்ஷித் இலக்கினை அடைய அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, திட்ட மேலாளர் கவிதா மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தூயநஞ்ச கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டிற்காக முதல் 3 இடங்களுக்கான விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே, மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார்.

கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி

கமலேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45 லட்சம் வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம்

0: மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25.

0: வைக்காரு.
1: இன்றைய நேரடி தொலைபேசியில் வேளாண் வணிக தொழில் வாய்ப்புகள் குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொழில் மைய மாவட்ட வள அலுவலர் எம் இலக்கியா அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 246 102 1 மற்றும் முன்னிணைப்பு எண்ணோடு இணைத்து 240

0: 2:1 இதோ நிகழ்ச்சி துவங்குகிறது.
1: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் வானொலி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. இன்றைக்கு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் உற்பத்தியை மட்டுமே ஒரு கவனத்தில் இல்லாமல் உற்பத்தியை தாண்டி அந்த பொருட்களை மதிப்பு கூட்டுவது எப்படி, அல்லது விவசாயத்தை நம்பி ஒரு வியாபாரத்தோ எண்ணத்தோட ஒரு தொழில் தொடங்கணுங்கிற ஆர்வத்தோட நிறைய இளைஞர்கள் கிராமப்புறத்திலையும் சரி நகர்ப்புறத்திலையும் சரி, அதே போல் பெண்கள் உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருவதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் விவசாயம் சார்ந்த வேளாண் வணிக தொழில் வாய்ப்புகள் குறித்து தான் இன்றைய உழவர்களும் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக திருச்சி மாவட்ட தொழில் மையத்துடைய மாவட்ட வள அலுவலர் திருமதி எம் இலக்கியா அவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் சார்.
1: பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் அலுவலக வேலை அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தொழில் நமக்கு நாமே ராஜா அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு தொழிலை துவங்குகிற ஆர்வம் எல்லா நகர்ப்புற பகுதியிலும் அல்லது கிராமப்புற பகுதியிலும் இருப்பதை பார்க்க முடியுது. ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்தணும்?
2: ஓகேங்க சார், நான் ஒரு சின்ன நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வாய்ப்புகளை தேடாதீர்கள், வாய்ப்புகளை உருவாக்குங்கள். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தொழில் உணவு பற்றி பேசுறதுன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார். பொதுவாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா, நம்ம 9 to 5 ஜாபு கண்டினியூஸாக வேலைக்கு போகணும், மாத சம்பளம் அப்படின்ற நோக்கிலே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போது எல்லாருக்குமே தொழில் பண்ணணும்னு ஆசை. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு என்ன தொழில் பண்ணணும்னு தெரியல அப்படின்ட்டு இருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, பணம் நிறைய தேவைப்படும், நான் பெருசாக படிச்சிருக்கணும், இல்லை நான் கிராமப்பகுதியில் இருக்கேன், இங்கே நான் என்ன தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் காரணம் கிடையாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன, நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்குது, ஸோ அந்த ரிசோர்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும், அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, அதை எப்படி சந்தைப்படுத்த முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராப்ளம், இப்போது நகர்ப்புறத்தில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சோனாலே நமக்கு தொழில் வாய்ப்புக்கான ஐடியாஸ் தானாக வந்துடும் சார்.
1: அதாவது என்ன தேவை, அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம், இதை நம்ம திட்டமிட்டாலே ஒரு தொழில் எந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும்.
2: எஸ் சார்.
1: சரி, இப்போ நம்மளோட திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விவசாயத்தை நம்பி ஒரு பிரதான விவசாய தொழில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அப்போ இந்த விவசாயத்துறையில் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது
2: சார்? விவசாயத்துறையில் பார்த்தீங்க அப்படிங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்றைக்கி வந்து இட்லி மாவு அரைக்கிற மிஷினே எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 to 1.5 lakh நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதிலிருந்து இல்லை நான் வந்து ஒரு டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு ஹார்வெஸ்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா வாழை சார்ந்த தொழில் நிறைய பண்ணுறாங்க. ஸோ வாழை ரிலேட்டடாக நான் வந்து ஏதாச்சும் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, விவசாயத்தை பொறுத்த வரையும் உற்பத்தியில் தான் நம்ம எல்லோரும் கவனம் செஞ்சிட்ருக்கோம். உற்பத்திக்கு அடுத்து அதை எப்படி ஒரு வேல்யூ செயினாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னமும் நம்ம லேகிங்காக இருக்கோம். ஸோ அதிலெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜிஸ் ரிலேட்டடாக காலங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரோன் ஸ்ப்ரேயிங் சர்வீஸ், ஏஐ ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி தொழில்கள் வந்து நம்ம அதிக கவனம் செலுத்தலாம்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
1: சொல்லுங்க.
3: இப்ப நம்ம பகுதி ஒரத்தநாடு பகுதியில் பட்டுக்கோட்டை பேரா ஒரு நிலம் பாத்தீங்கன்னா, நெல்லுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தென்னை சாகுபடி செஞ்சுட்டு வர்றோம்.
1: சரி,
3: இப்ப இந்த தென்னையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா விலையே இல்லாம இருந்துச்சு, இப்போதே திடீர்னு ஒரு விலை உயிர் வந்திருக்கு.
1: சரி,
3: இந்த விலை உயர்வு நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரமா எங்களுக்கு தெரியல. இப்ப இது வந்து தொடர்ச்சியா இந்த விலை உயர்வை நிரந்தரம் ஆக்கணும் அப்படின்னா விவசாயம் என்ன செய்யணும், எந்தெந்த பொருளை நம்ம மதிப்பு கூட்ட தென்னை சார்ந்த அதுல வந்து கொப்பரையார் கடல் ஏழடியாருக்கு எதை வந்து மதிப்பு கூட்டு பொருளை கொண்டு போய் சேர்த்தா நம்ம விவசாயிகள் பயன்பெற முடியும் அப்படிங்கிறத மேலே சொன்னது நல்லா இருக்கும்.
1: கேட்கலாம். தென்னை சார்ந்த மதிப்பு கூட்டு தொழில் வாய்ப்புகள்
2: சார், தென்னை சார்ந்து மதிப்பு கூட்டல் தொழில் வாய்ப்பு பொறுத்தவரை இப்ப பார்த்தோம் அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னு இருக்குங்க சார். ஸோ
1: சொல்லுங்க.
2: டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், ஸோ இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து பிகாஸ் அது நமக்கு ட்ரையாகவே கிடச்சிரும்,

0: அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ராடக்டை வந்துட்டு மற்ற இதுக்கு நம்ம இப்போ ஒரு கிச்சன் ரிலேட்டடாக கிச்சன் இது பண்ணுறவங்க லைக் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து என்ன அப்படின்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஸோ மக்கள் வந்து ஆர்கானிக் பேஸ் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்றாட லைஃப்பில் கோகோனட் ஆயிலுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவன் ஸ்கின் டு ஹெல்த். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாங்க சார். மெயினாக அவர் சொல்கிற மாதிரி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போன இளநீல என்ன பண்ண முடியும்னு கேட்டிருந்தாரு. இளநியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா புட்டிங், இன்னைக்கு கோகோனட் புட்டிங். ஸோ இன்றைக்கி எல்லா கடைகளிலும் பெரிய கடையாக இருக்கட்டும் சின்ன கடையாக இருக்கட்டும் இந்த இளநீர் பாயாசம்ங்கிறது ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. மக்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம விவசாயத்துலேருந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் கம்மியான இதிலே ரேட்லேயே நம்ம கொடுக்கலாம். ஸோ தேங்காய் இளநீ எல்லாத்துலேயுமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தாராளமாக பண்ணலாம்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில், தேங்காய் பால்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், இப்போ இந்த மாதிரியான ஒரு மதிப்பு கூட்டு பொருள் செய்யும்போது அதுக்கு இயந்திரங்கள் தேவை. இப்போ அந்த இயந்திரங்கள் வாங்குவதற்கு மானிய திட்டங்கள் இருக்கா?
0: எஸ் சார், இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது, பிஎம்எஃப்எம்இன்னு சொல்லிட்டு. உணவு சார்ந்த தொழில் பண்ணுற தொழில் முனைவர்கள் எல்லாருமே இல்லை விவசாயத்திலிருந்து மதிப்பு கூட்டி பண்ணுற எல்லா தொழில்களுக்குமே நம்ம வந்துட்டு பிஎம்எஃப்எம்இன்ற ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 35% மானியத்தோட இந்த கவர்மெண்ட் லோனில் இந்த ஸ்கீம் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தில் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் தாராளமாக பயன்பெறலாம். இதுக்கு அடிப்படையான டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், மிஷின் கொட்டேஷன். ஸோ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ சார் கேட்ட மாதிரி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் ரோட்டரி செக் வாங்குறேன் அப்படின்னா, அதில் 1 லட்சத்தில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன், எல்லா தொழிலையுமே நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இது 10% இருந்தால் போதும். ஸோ 1 லட்சத்தில் 10,000 நம்ம வந்து கவர்மெண்ட் லைக் பேங்க்கு கொடுத்தா போதும். மிச்சம் 90% பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோனாக அது கன்வெர்ட் ஆயிருங்க சார். ஸோ கவர்மெண்ட் வந்து 35% மானியம் கொடுக்குது.
1: சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு லோன் வாங்கணும், ஒரு கடனுதவி வாங்கணும்னு சொன்னால் அவங்க ஏதாவது அடமானம் வைக்க வேண்டியிருக்குமா?
0: இல்லைங்க சார், தேவையில்லைங்க சார். இது எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே சிஜிடிஎம்எஸ்சி கவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க கடன் பெற்றுக்கலாம்.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்வது போல் இந்த மதிப்பு கூட்டு தொழிலுக்கான இயந்திரங்கள் வாங்குவதற்கான கடனுதவி இருக்குது. இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நமக்கான பணியாட்கள் தட்டுப்பாடு. அப்போ நமக்கு வந்து இயந்திரங்கள், அதாவது பெரிய இயந்திரங்கள், ஒரு டிராக்டர் அல்லது ஒரு அறுவடை இயந்திரம், இப்படி பெரிய இயந்திரங்களை வாங்குவதற்கான ஒரு தேவை இருக்குது. அப்போ வேளாண்மையில் இந்த அறுவடை இயந்திரம் அல்லது வந்து களையெடுக்கக்கூடிய இயந்திரங்கள், இந்த மாதிரி இயந்திரங்கள் வாங்குவதற்கு ஏதாவது மானிய திட்டங்கள் இருக்கா?
0: எஸ் சார், வேளாண் உட்கட்டமைப்பு நிதி. ஸோ வேளாண் உட்கட்டமைப்பு நிதி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், ஸோ மத்திய அரசால் அமைக்கப்பட்ட திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். ஸோ அவங்க தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் அப் டு 2 கோடி வரையும் எந்தவித கொலேட்டரலோ இல்லாமல் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் 9%ல 3% வரை வட்டி மானியத்தோடு நம்ம இந்த ஸ்கீம் எடுத்துக்கலாம். இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கி விவசாயத்தில் இருக்க பிரச்சனையனா உற்பத்தி பண்ணிடுறோம், பட் ஆனால் அது எங்கே வைக்கணும், இப்போ வந்து வெள்ளிக்கிழமை விற்க வேண்டிய பூவை வந்துட்டு புதன்கிழமையே நான் அறுவடை செய்கிறேன், ஆனால் இது எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்போ அந்த விதமான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வேளாண் உட்கட்டமைப்பு நிதியில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேரஸ் கட்டுறேன், நான் குடோன் கட்டுறேன், இல்லை ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கட்டணும், ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வேளாண் உட்கட்டமைப்பு நிதியில் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக நான் வந்து ஒரு நர்சரி ஆரம்பிக்கணும், ஒரு மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஹைட்ரோஃபோனிக்ஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஏரோஃபோனிக்ஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து வேஸ்டேஜ், இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வேஸ்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணி மேன்யூராக மாற்றுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த வேஸ்டேஜ் ரிலேட்டடாக பயோடிகம்போஸ்டபிள் உரம் தயாரிக்கணும், இல்லை பயோஃபெர்டிலைசர்ஸ் நான் பண்ணணும், இல்லை அடுத்த கட்டம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரோன் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃபார்ம் அட்வைசரியாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஃபார்ம் ஆட்டோமேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஎஃப் அக்ரி சார்ந்த எல்லா விதமான ப்ரைமரி ப்ராசஸிங்க்கும் சரி, செகண்டரி ப்ராசஸிங்க்கும்

0: சரி, நீங்கள் வந்து வேளாண் உட்கட்டமைப்பு நிதியை அணுகலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் யாரெல்லாம் பயன்பெறலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு விவசாயியாக இருக்கேன், நான் இந்த திட்டத்தில் பயன்பெறும்னு நினைக்கிறேன், தாராளமாக பயன்பெறலாம். இல்லை நான் ஒரு அக்ரி ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஒரு சுய உதவிக்குழுவில் இருக்கோம், இல்லை எஃபிஓ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த திட்டத்தில் பயன்பெறலாம்.
1: சரி, இந்த திட்டத்தில் தனிநபருக்கும் உண்டு, ஒரு குழுவுக்கும் கடனுதவி பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த திட்டத்தில் நம்ம பயன்பெறணும்னா அவருக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் அல்லது ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும்
0: சார்? அடிப்படை தகுதிகள் வந்து கல்வி தகுதி நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணங்கள்னு பார்த்தா நம்மக்கிட்ட எல்லா லோனுக்குமே ஒரு நான் காமனாக ஒரு விஷயம் சொல்லிடுறதுல, பேங்க் லோன் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி, நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின எந்த கடனையுமே ப்ராப்பராக கட்டிகிட்டு இருக்கணும். ஒரு ரைட் ஆஃப் பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளோட டிலே பேமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, சிபில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த சிபில் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே பேங்க் வந்து நமக்கு லோன் ஆஃபர் பண்ணிடுவாங்க. பேசிக்காக இருக்கிற நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்மளோட இபி பில், ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் நம்ம என்ன எங்கே நம்ம தொழிலில் வைக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸு. ஸோ கொட்டேஷன், என்னென்ன மாதிரி இயந்திரங்கள் வாங்க போகிறோம், இப்போ நான் ஒரு வேரோஸ் கட்ட போகிறேன்னா அதுக்கான எஸ்டிமேஷன்ஸ், இதெல்லாம் இருந்தாலே தாராளமாக நம்ம லோன் பேங்க்கில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கான யூனிட் பிளேஸை ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஸோ அந்த யூனிட் பிளேஸ்க்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாமே நம்ம கிட்ட ப்ராப்பராக இருக்கணும்.
1: சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் மணிகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம்.
1: நன்றிம்மா.
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: நான் தமிழ்செல்வி கல்யாண சொல்லுன்னு பேசுறேன், திருவானிக்காவிலேருந்து. பனைமரத்துலேருந்து நம்ம பதநீர் தயாரிக்கிறோம், எடுக்கிறோம்.
0: ஓகே,
2: நம்ம உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்கும். அதே மாதிரி இளநீர்லேருந்து நம்ம கல்லு தான் தயாரிக்கிறோம், பதநீர் தயாரிக்க முடியுமா?
1: தென்னையிலிருந்து அந்த மாதிரி ஒரு திரவ வடிவத்தில் எதாவது எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. சில இடங்களில் வந்து தென்னையிலிருந்து வந்து கல்கண்டு தயாரிக்கிறது, எப்படி நம்ம பனங்கள் கண்டு தயாரிக்கிற மாதிரி தென்னையிலிருந்து கூட அந்த இளநீரை பயன்படுத்துகிறாங்க. நிறைய இன்றைக்கு வந்து இளநீரை வந்து பாட்டில்களில் அடைத்து அந்த நிறம் அந்த தரம் மாறாமல் அதை விற்பனைக்கு வருவதையும் பார்க்க முடியுது. பொதுவாக இப்போ நம்ம பகுதியில் வாழை சொன்னீங்க நீங்கள், வாழையில் என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருளுக்கான விற்பனை வாய்ப்பு இருக்குது?
0: சார், வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே தயாரிக்கிறாங்க. வாழையில் வந்துட்டு நம்ம அந்த ட்ரைடு ப்ராடக்ட்ன்ற சொல்கிற வாழை, இந்த ட்ரைடு ப்ராடக்ட் நல்லா போகுது.
1: உலர்பழம்
0: ஃபிக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழையில் தண்டு இருக்கு இல்லைங்க சார், அந்த தண்டுலேருந்து சாரே வந்துட்டு ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல ப்ராடக்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் பனானா ப்ரெட்டு, அப்புறம் பனானா ஹெல்த் மிக்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம பகுதிகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க, விவசாயம் சார்ந்த குழுக்கள் மூலமாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளும் ஃபண்டிங்ஸ் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்லேயே கொடுத்துட்ருக்கோம்.
1: சரி சரி, இப்போ நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 19 வயதுலேருந்து 49 வயதுக்கு கீழே உள்ள மக்கள் தொகை, அதாவது இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி அந்த இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: சரி, இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு திட்டம் இருக்குது. இப்போ மாவட்ட தொழில் மையத்திலே வந்து யூஐஇஜிபின்னு சொல்லிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லட்சம் வரையும் லோன் எடுத்துக்கலாம். ஸோ 10 லட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 25% 25% வரையுமே மானியம் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ட்ரேடிங்க்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பொருளை நான் வாங்கி விற்கிறேன், எந்த விதமான ப்ராசஸிங்கும் பண்ணல. எடுத்துக்காட்டுக்கு ஒரு அரிசி கடையாக இருக்கட்டும், இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி
1: சேவை மையம் மாதிரி
0: நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கான தொழில் எல்லாத்துலேயுமே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களால வந்து அதிகமான அதிகப்படியான லோன் எடுக்க முடியாதுன்றனால குறைந்தபட்சமாக ஒரு 10 லட்சம் வச்சுருக்கோம். ஸோ இதில் அவங்க பயன்பெறலாம் நல்ல எல்லா விதமான தொழில். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ஜென்ரேஷனில் ஒரு டிஜிட்டல்

0: டிஜிட்டல் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், பெருசாக ப்ராசஸிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இ காமர்ஸ் ஆகிடுச்சு, பேமெண்ட்டும் நம்ம எல்லாமே ஃபோன்லேயே பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்.
1: சரி, இப்போ இந்த வேலையற்ற இளைஞர்கள், வேலை வாய்ப்பை தேடக்கூடிய இளைஞர்களுக்கான மானியம் அல்லது இந்த கடனுதவி திட்டத்தில் பயன்பெறணும்னு அவருக்கு என்னென்ன மாதிரி ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பிக்கணும்?
0: எல்லாத்துக்குமே அடிப்படையான ஆவணங்கள் தாங்க சார், உங்களோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து நீங்கள் மினிமம் 8th குவாலிஃபை ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த தொழிலும் பண்ணியிருக்கக்கூடாது, முதல் தலைமுறை ஆண்டர்பிரனராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஆவணங்கள் இருந்தாலே போதும். அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை காண்டாக்ட் பண்ணாலே போதும். இன் லைக் யூஐஜிபின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வரும், அவங்க ஆன்லைன்லேயே அந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக மாவட்ட தொழில் மையத்தில் அவங்க என்னென்ன லோன் வாங்க போகிறாங்களோ அதோடய ஆவணங்கள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஆஃபீஸில் காப்பி கொடுக்கணும். அதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க, டைரெக்டாக பேங்க்குக்கு வந்து அந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பேங்க் அந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணாங்க, எல்லா தகுதி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லோன் கிரெடிட் ஆயிரும், மானியமும் கிரெடிட் ஆயிரும்.
1: சரி, இப்போ பொதுவாக நம்முடைய கிராமப்புற பகுதியில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து குழுக்களாக சுய உதவி குழு அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டு வராங்க. இந்த சுய உதவி குழு பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அல்லது தனிநபர், ஒரு பெண் வந்து நான் கிராமத்திலேருந்து இருக்க கிராமப்புற பகுதியை சார்ந்தவங்க, அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது?
0: ஆமாங்க சார், இப்போது பெக்குலியராக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க, தமிழ்நாடு விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்விஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எஸ்பெஷலி ஃபார் விமன் ஆண்டர்பிரனருக்கு மட்டும்தான். ஸோ இண்டிவிஜுவல் விமன் ஆண்டர்பிரனர் வந்து தனிநபர் இதில் வந்து கடன் பெறலாம். இதுலேயும் நமக்கு வந்து 10 லட்சம் வரையும் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரெண்டுலேயுமே இந்த இதில் நம்ம லோன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அடிப்படையான தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டாக இருக்கட்டும், அதே தான் பேசிக்காக நம்ம லோன் வரோம் அப்படின்னாலே நம்மளோட கேஒய்சியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த இடத்துல ரெசிடென்ஷியலாக இருக்கீங்களோ 3 இயர்ஸ் குறைஞ்சது, நீங்கள் எந்த மாவட்டம் இப்போ திருச்சியில் நான் 3 வருஷமாக இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் வந்து லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாமே ப்ராப்பராக உங்களோட ரெக்கார்டிகல்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ளஸ் கொட்டேஷன், ஸோ நான் ஒரு மில்லட் ப்ராசஸிங்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மிஷின் உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்த மிஷினோட ப்ராப்பரான கொட்டேஷன், ஸோ நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட், லீஸ் அக்ரிமெண்ட், இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை காண்டாக்ட் பண்ணணுங்க சார்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காவேரி இக்பால் பேசுகிறேன் சார்.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: சிறப்பு அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: எங்க கிராம மக்கள் வந்து நாங்க வந்து குழுவா வந்து 125 நாள் வேலைக்கெல்லாம் போறோம்.
0: சரிங்கம்மா.
2: இந்த 4 மாசம் தான் 125 நாள் கொடுக்குறாங்க. இந்த பாக்கி நாள்ல வந்து அவங்களுக்கு எதுவும் கைத்தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயா சொல்லி தராங்களா? அது எந்த இடத்துலமா இருக்குது?
1: கேட்கலாம் கேட்கலாம்.
2: அதான் கேட்கறது.
1: கேட்கலாமா, சொல்லு. நம்ம சிறப்பு கேட்கலாம். அதாவது தொழில் வாய்ப்புகள் பத்தி சொன்னீங்க, அந்த தொழிலை அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்முடைய லீட் பேங்க், முதன்மை வங்கி மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு லீட் பேங்க் இருக்குது. நம்ம திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐஓபி ஆர்செட்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு அந்த நம்முடைய தலைமை தபால் நிலையம் அருகில் அந்த பயிற்சி மையம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அந்த லீட் பேங்க்னு சொல்லக்கூடிய முதன்மை வங்கி மூலமாக எல்லா விதமான தொழில் வாய்ப்புகள் குறித்த பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு 28 நாள் வந்து தொடர்ச்சியாக அந்த பயிற்சி. இப்போ உணவு மட்டும் இல்லாமல் கைத்தொழில், அம்மா கேட்ட மாதிரி கைத்தொழில், இந்த இப்போ வந்து ஒரு தையல் இயந்திரம் வாங்கி அதற்கான உணவு, அந்த உணவு மாதிரியே உடைக்கும் இப்போ நிறைய அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, ஒரு சுடிதார் எப்படி தைக்கிறது, அந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே இந்த லீட் பேங்க் மூலமாக கொடுக்கப்பட்டு வருது. இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக இந்த உணவு சார்ந்த தொழிலுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி ஒரு உணவை மதிப்பு கூட்டுறது, புதுசாக ஒரு இப்போ காளான் சொல்லி வளர்ப்புன்னு சொன்னால் வெறும் காளான் வளர்ப்பு இல்லாமல் அந்த காளானை வந்து எப்படி மதிப்பு கூட்டி வெவ்வேறு விதமான உணவுப் பொருளை தயார் பண்ணுறது அப்படிங்கிற மதிப்பு கூட்டு தொழில் பயிற்சிகளையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழங்கிட்டு வராங்க.

0: இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பெண்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பு பற்றி சொன்னீங்க. பொதுவாக இந்த ஒரு தொழில் அப்படிங்கும்போதே திட்ட அறிக்கை, நம்ம வங்கிக்கு போனோன்னே அதான் கேட்குறாங்க, இதுக்குரிய ப்ரப்போசல் கொடுங்கங்கிறாங்க. இந்த திட்ட அறிக்கை தயார் செய்வது அப்படிங்கிறது ஒரு விவசாயிக்கு அல்லது கிராமப்புற பெண்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். அதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறீங்களா?
1: ஆ, ஆமாங்க சார். இப்போ வந்து என்ன அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமுக்காக மாவட்ட வள அலுவலர் வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி, நீங்கள் போயிட்டு பெருசாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னால் 5,000-10,000 செலவு பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதுக்காக எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மாவட்ட தொழில் மையம் இருக்குது. அந்த மாவட்ட தொழில் மையத்தில் மாவட்ட வள அலுவலர் இருக்காங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு திட்ட அறிக்கை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என்ன ஸ்கீமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த திட்ட அறிக்கை வந்து கொடுத்துருவாங்க. ஏன் திட்ட அறிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம என்ன தொழில் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை பண்ண போகிறோம், அடுத்த 5 வருஷம் நம்ம தொழில் வந்து எந்த நிலைமையில் இருக்க போகுதுங்கிறது அந்த திட்ட அறிக்கையில் தெளிவாக பேங்கர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் பேங்கர் வந்து நமக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த திட்ட அறிக்கையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும்.
0: சரி, இந்த திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு ஏதாவது கட்டணம் இருக்குங்களா?
1: கட்டணம் எதுவும் இல்லை, எதுவும்
0: இலவசம்தான். சரி, இப்போ நம்ம திருச்சி மாவட்ட தொழில் மையம் மூலமாக கடந்த 2-3 ஆண்டுகளில் என்ன மாதிரியான தொழிலுக்கு அதிகமாக கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு?
1: ஸோ நம்ம திருச்சியை பொறுத்தவரையும் இது ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கே வந்து பெருசு. நம்ம 14 பிளாக் இருக்காங்க. ஸோ பிளாக்கு வைஸ் நம்ம பிரிக்கலாம். இப்போது மணப்பாறை துவரங்குறிச்சி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் நிறையா பண்ணுவாங்க. லைக் முறுக்கு மட்டும் இல்லை, முறுக்கோடு சேர்த்து அதிரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேன் மிட்டாய், அந்த சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க. நம்ம இந்த கடைகளில் பார்ப்போம், மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்லாம் சின்ன சின்ன பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சால்ட் பிஸ்கட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் வந்து மணப்பாறை துவரங்குறிச்சி சைடு வந்து நல்லா பண்ணுவாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ரிலேட்டட் இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா துறையூரில் இருந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய ரைஸ் மில் யூனிட் கொடுக்குறோம். இப்போ ரைஸ் மில் யூனிட், ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 பொகமும் நமக்கு விளையிற பூமி. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரைஸ் மில்லு, மாவு மில்லு, இதுக்கெல்லாமே வராங்க. ஸோ இப்போ திருச்சி கார்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்டைர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஒரு கீரை மிக்ஸ் பண்ணணும், ரெடி டு ஈட், நிறைய இப்போ ரெடி டு ஈட்டில் மக்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக, ஸோ நம்ம லைஃபே இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்ஸ்டண்ட்டாக நிறைய இந்த ஹெல்த் மிக்ஸு, ஸோ மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு. ஸோ இப்போ ஏபிசி மால்ட்டு வந்து இங்கே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஹெல்த்தி திருச்சி செக்டர்ஸில் நல்லா ஹெல்தி ஆர்கானிக் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பீப்புள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் கொஞ்சம் அடுத்த சின்ன சின்ன பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் பண்ணுறாங்க. தொட்டியம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாழை ரிலேட்டடாக இது பண்ணுறாங்க, மில்லட் பிஸ்கட்ஸ் பண்ணுறாங்க, நல்லாவும் ரீச் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மில்லட் பேஸ்டு கேக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லட் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே திருச்சி வந்து ஒரு டைவர்சிஃபைடான ஒரு ஏரியா, இங்கே எல்லா விதமான தொழிலும் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது. இன்னும் மக்கள் வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணணும் நான் எல்லாத்துகிட்டையும் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மக்கள் வந்து டிமாண்டிங் நிறைய இருக்குது. ஆனால் மக்கள் கரெக்டான வகையில் என்ன ப்ராப்ளம்ங்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ணி தொழிலாக நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணணும். இப்போது இதை கேட்டுட்ருக்க நேயர்களுமே யாராவது இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்களாலும் சரி, இல்லை இனிமேல் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. முக்கியமாக பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஸோ பேக்கரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேக்கரிஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், நான் ஆல்ரெடி பேக்கரி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இதில் வந்து திரும்ப இணையலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் நீங்கள் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு நான் 2-3 மிஷின் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இன்னும் அதை அடுத்த லெவலுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெறலாம்.
0: இப்போ இந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் இந்த கடன் உதவி திட்டங்கள் குறித்து சந்தேகங்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய அலைபேசி என்ன பகிரலாமே?
1: கண்டிப்பாங்க சார். 63-85-64-84-16.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: 63-85-64-84-16.
0: சரி, இப்போ நம்ம பேசுனது எல்லாமே உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில். நீங்கள் சொல்கிறது மாதிரி சிறுதானியத்தை மதிப்பு கூட்டுவது அல்லது

0: தேங்காயிலிருந்து மதிப்பு கொட்ட பொருட்கள், சேவை தொழில்கள், இப்போ ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் சொல்வது போல் ஒரு தொழில்நுட்ப ரீதியான சேவைகள் வழங்குவதற்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் இருக்குங்களா?
1: சேவை ரிலேட்டடாக பார்த்தீங்க,
0: சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ நமக்கு திருச்சிங்கும் போது நமக்கு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய நகர்ப்புறவாசிகளுக்கும் ஏதாவது அரசு சார்ந்த இ சேவை மையம் மாதிரியான ஒரு சேவை தேவைப்படுது. கிராமப்புற பகுதியாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதியோ அல்லது வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு தொழில்நுட்ப பயிற்சிக்கான ஒரு பயன்பாடு. அப்போ இந்த சேவை சர்வீஸ் செக்டரில் ஏதாவது தொழில் வாய்ப்புகள் இருக்கா?
1: சர்வீஸ் செக்டர் எடுத்துக்கணும், அதுவும் திருச்சி மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் கிச்சன் கான்செப்டே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் செக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா PMEGP ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ட்டு. பட் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் செக்டரும் எடுத்துக்கலாம், மேனுஃபேக்சரிங்கும் எடுத்துக்கலாம். ஸோ சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 20 லட்சம் வரையும், மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அப் டு 50 லட்சம் வரையும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸிங் தான். இப்போ இருக்கிற எல்லா திட்டத்துக்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக எல்லாமே ஆன்லைன்னாக நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ஆன்லைன் வெப்சைட் நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாருக்கையிலுமே ஃபோன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஃபோன்லேயே வந்துட்டு எல்லா ஸ்கீம்ஸுக்குமே நீங்கள் ஜஸ்ட் நேம் டைப் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். போனாலே என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட பேசிக்காக உங்களோட இன்ட்ரடக்ஷன்ஸ் கேட்கும். லைக் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, ரூரலாக அர்பனாக, லைக் நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சர்வீஸை நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு இ சேவை மையம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து ஒரு டீ ஷாப் கெஃபே இந்த மாதிரி சேவை ரிலேட்டடாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து தாராளமாக அணுகலாம். ஸோ அப் டு 20 லட்சம் வரை ஒரு சேவை தொழிலுக்கு குறைந்தது ஒரு 5 to 10 லட்சம் போதும் அதுக்கு. ஸோ இதை எடுத்துக்கலாம்.
0: சரி, இப்போ ஒரு தொழிலை வந்து ஒரு கடனுதவி பெற்றோ அல்லது சொந்த முதலீடு வைத்தோ ஆரம்பிக்கிறாங்க, அதற்கப்புறம் அந்த தொழிலை நடத்துவது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வெற்றிகரமான ஒரு தொழில் முனைவோராக நமக்கு வந்து அந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கணும்னு சொன்னால் என்ன விஷயத்தில் கவனம் செலுத்தணும்?
1: கரெக்ட், இதுதான் எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் பொறுத்தவரையும் கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் குட்ஸ் தான். நீங்கள் நம்ம என்ன மூலதனத்துக்கு தொழில் பண்ணுறோமோ அதுக்கு தான் கவர்மெண்ட் மானியம் தராங்க. ஆனால் அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடுறோம், ஆனால் யார்கிட்ட கொண்டு போய் விற்கிறது? ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேல்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போது PMFME ஸ்கீம்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபுட் இந்தியாவில் வந்து நடக்கும். அப்போ டெல்லியில் வந்து ஒரு 3 டேஸ் வந்து பிரகதி மைதானில் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 174 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நிறைய விதமான மக்கள் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்போஸ் நடத்திட்டு இருக்கோம் இப்போ எல்லா விதமான. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் சென்டரில் நிறைய ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட்டாக இருக்கும் போது உங்களை ரீச் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றனால உங்களுக்கு அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும், அக்காமடேட் பண்ணிக்கலாம்.
0: அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உலகத்தில் சமூக வலைதளங்களை முறையாக பயன்படுத்தி விளம்பரங்கள் செய்யும்பொழுது மூலமாக நம்முடைய பொருட்களை வந்து ஒரு யாருக்கு தேவையோ அந்த சந்தைக்கு கொண்டு போக முடியும். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது. நமக்கு வந்து எல்லா மாவட்டங்களோடும் மாநிலங்களோடும் நமக்கு வந்து கனெக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய தொடர்பு ரொம்ப எளிதாக இருக்குது. பேருந்து வசதியும் இருக்குது, நமக்கு ரயில்வே வசதிகளும் இருக்குது. இப்போ விமான நிலையம் சொல்லும் பொழுது ஏற்றுமதி வாய்ப்புகள் என்ன இருக்குது விவசாயத்துறை மூலமாக? ஏற்றுமதி வாய்ப்புகள்
1: இங்கே திருச்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாழை ரிலேட்டடாக பண்ணலாம். ஸோ அது நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அஸ்பெக்டை நம்ம பார்க்கவே இல்லை, திருச்சியில் தால்ஸுமே நல்லா பல்சஸ் பருப்பு வகைகள் எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்குது, நிறையவே கிடைக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ப்ராசஸிங் பண்ணி ஒரு விவசாயிகள்கிட்ட ப்ராப்பரான முறையில் அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு ஸோ அந்த பல்சஸ்மே நம்ம கலெக்ட் பண்ணி ஏற்றுமதிகள் பண்ணலாம். ஸோ அதை இன்னும் நம்ம விவசாயிகளுக்கு நிறைய எஜுகேட் பண்ணணும். ஸோ

0: ஸோ ஏன் அப்படின்னா லோக்கலில் இருக்க ட்ரேடர்ஸ்க்கே அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது அடுத்த கட்டமாக ஒரு ப்ராசஸிங், ஸோ கவர்மெண்ட்லேயும் நிறைய ப்ராசஸிங் யூனிட்ஸும் இருக்குது, அதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல் பேஸஸில். ஸோ அந்த தால் ப்ராசஸிங் அப்புறம் ட்ரைடு ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ட்ரைடு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பெரிஷபிள் அந்த மாய்ச்சரைஸ் கண்டென்ட் வந்து கம்மி. அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அது ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைடு ப்ராடக்ட்ஸ் லைக் ஈட்டபிளாக இருந்தாலும் சரி, இப்போது ட்ரைடு ஆனியன்ஸ்க்கு நம்ம துறையூர் சைடு கிடைக்கிற, துறையூர் பெரம்பலூர் சைடு கிடைக்கிற ஆனியன் வந்து ரொம்ப மற்ற ஸ்டேட் வரையும் ரொம்ப நல்லா போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ ட்ரைடு ஆனியன்ஸ், ஸோ ட்ரைடு வெஜிடபிள்ஸ், ஈவன் ட்ரைடு ஃப்ளவர்ஸ், ஸோ ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ், இது இந்த மாதிரி ட்ரைடு ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் இது வந்து நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும்.
1: நிச்சயமாக நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பொதுவாக அது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக அந்தந்த பகுதிகளை ஒவ்வொரு தொழிலை எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு வெற்றிகரமாக ஒரு தொழிலை வந்து உழவர் உற்பத்தியாளர் நடத்தணும் அல்லது நடத்த விரும்பினால் அவங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்?
0: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பொறுத்த வரையும் ஒரு பல்கான சோர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு எஃபிஓவில் எடுத்துக்கிட்டோன்னா குறைந்தபட்சமாக 500 அதிகபட்சமான 1000 விவசாயிகள் அதில் இருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சர்வீஸை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு நெல்லாக இருக்கட்டும் இல்லை கடலையாக இருக்கட்டும், ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பல்கான குவாலிட்டி, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ப்ராப்பரான முறையில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம்,
1: எளிதாக அந்த பொருட்களை அவங்கள்ட்டருந்து வாங்கிக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் நிறைய உழவு உற்பத்தி நிறுவனங்களில் அந்த உறுப்பினர்களுக்கே வந்து நிறைய இடுபொருட்களை தயார் பண்ணி விற்பனை செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த பண்டா பரிமாற்றம் நடந்துக்குது. அப்போ அது ஒரு ஒரு மாதாந்திரமாக ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு, ஒரு வணிகம் நடத்துகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னொரு விஷயமும் சொல்லணும், ஒரு உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு கூடிய பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருளை இன்னொரு உழவு உற்பத்தியாளர் கொடுப்பதன் மூலமாக வின் வின் சிச்சுவேஷன், இரண்டு பேருக்குமே அந்த பிஸ்னஸ் நடக்குவதற்கான ஒரு
0: வாய்ப்புகள் இருக்குது.
1: இன்றைக்கு நீங்கள் முன்னாடி நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது தான், தொழில் வாய்ப்புகளை வந்து நம்ம தேடக்கூடாது, உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். நிச்சயமாக இந்த உணவு பதப்படுத்தும் தொழிலாக இருக்கட்டும் அல்லது விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், இன்றைக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது, மானிய திட்டங்களும் ஏராளமாக இருக்குது. உதவி செய்வதற்கு அரசு சார்ந்த நிறுவனங்களும் சரி, பயிற்சி அளிப்பதற்கு வேளாண்மை அறிவு நிலையங்கள் மாதிரியான நிறுவனங்களும் சரி. இன்னும் சொல்லப்போனால் திருச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம், திருச்சி வேளாண்மை கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய இன்குபேஷன்
0: ஹப்,
1: ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு புத்தாக்க தொழிலை எப்படி ஆரம்பிக்கணும் சொல்லி ஒரு இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய, படிப்படியாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது எப்படி என்பது குறித்த பல்வேறு விளக்கங்களையும் சொல்கிறாங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய நேயர்களும் இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஏராளமான பயனுள்ள தகவலை நம்மளோட நேயர்களுக்காக கொடுத்தீங்க, மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி சார்.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண் வணிக தொழில் வாய்ப்புகள் குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொழில் மைய மாவட்ட வள அலுவலர் எம் இலக்கியா அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா அவர்கள்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். செயற்கை நுண்ணறிவு, குறைக்கடத்தி உற்பத்தி, நிதி தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் அறிவுசார் வலிமையை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் வருங்காலம் இளையோர் கையில்தான் உள்ளது என்றும், படைப்பாளிகள், தொடர்ந்து கற்பவர்கள், சூழலுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்பவர்களுக்கே எதிர்காலம் உரித்தானது என்றும் குறிப்பிட்டார். அரசு அதிகாரிகள் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டுமென மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர்

திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுடெல்லியில் தேசிய நிர்வாகக் கழகத்தில் பயிற்சி பெறும் அதிகாரிகளை சந்தித்த அவர், மக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிய வேண்டுமென கூறினார். பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் கட்சியின் புதிய நிர்வாகிகளை அறிவித்துள்ளார். திரு பியூஷ் கோயல் கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருமதி வசுந்தரா ராஜே, திருமதி ரேகா வர்மா, திருமதி புரந்தேஸ்வரி, திரு ராம் மாதவ் உள்ளிட்ட 13 பேர் தேசிய துணைத் தலைவர்களாகவும், திருமதி ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட 8 பேர் தேசிய பொதுச் செயலாளர்களாகவும், தமிழகத்திலிருந்து டாக்டர் எம் வெங்கடேசன் உள்ளிட்ட 16 பேர் தேசிய செயலாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மகளிர் அணித் தலைவர் பொறுப்பிலிருந்து திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த திருமதி ரூப்குமாரி சௌத்ரி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிஜேபி கட்சியில் பொறுப்பேற்றுள்ள புதிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறினார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தார். விவசாயிகள் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் நிலவரி ரத்து செய்யப்படும் என வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். பேரவையில் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் 21 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், கிராம நிர்வாக அலுவலருக்கு அலுவலக பராமரிப்பிற்காக ஆண்டுதோன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறினார். 1,500 பேருக்கு நில அளவை பயிற்சி வழங்கப்பட்டு இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார். நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான திட்டம் 16,53,00,000 ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் 12 கோடி ரூபாய் நிதியில் புதிய கட்டடம் கட்டப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தனது துறைக்கான மானிய கோரிக்கையில் 113 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திருச்சி, தேனி, திருவாரூர் உள்ளிட்ட 27 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் கருத்தரங்கு கூடங்கள், திறன் ஆய்வகங்கள், அத்தியாவசிய கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை உருவாக்கப்படும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை, துவரங்குறிச்சி, வட்டார சுகாதார நிலையம், ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை ஆகியவற்றுக்கு எக்ஸ்ரே மற்றும் கணிப்பொறி கதிர்பட அமைப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். வீடுகளுக்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு பரிசோதனை சேவைகள் செயல்படுத்தப்படும். 1,695 தொகுப்பூதிய செவிலியர் பணியிடங்கள், 3,594 மருத்துவ பணியாளர்கள் உருவாக்கப்படும். 70 வயதிற்கு மேற்பட்ட 38,00,000 மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்சவரமின்றி முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். கர்நாடக மாநில அரசு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டுமென உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு, காவிரியில் 12,000 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்துவது குறித்து கர்நாடகா தங்கள் நிலையை அறிவிக்க வேண்டுமென்று கூறியதுடன் வழக்கை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைத்தது. திருச்சி, அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு நடைபெற இருப்பதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கலேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை தற்போது 178 ரன் பின்தங்கியுள்ளது. இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 462. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் மகளிர் ஒற்றையர் போட்டியின் 2 சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை, ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணையும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பங்கேற்க
1: சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணை பெண்ணோடு 246-102-1 240-102-1 நேர்களை உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமையில்.

0: முதல்வர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஆ வணக்கம்மா. புதுக்கோட்டை மாவட்டம் சேப்பலாந்தோப்பு ஜெயராமன். நல்லா இருக்கா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம் ஐயா. என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: 80-90 பாட்டை போட்டு எங்க மாதிரி 60 வயசு கிடந்த இளைஞர்கள் அப்படிச்சுமா ஒரு 20 வயசை குறைச்சிடுங்க. போங்க,
0: அப்படியே பிளாஷ்பேக் ஓட்டுறீங்க அப்படியா?
1: அவதான் உண்மையில என்ன உங்க இந்த எப்பவும் கேட்டதாலே எங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜி தான்.
0: அதான் அதான் பசுமையான நினைவுகளுக்கு உங்களை அழைத்து
1: சென்றது. சரிம்மா, எனக்கு வந்து படம் வந்து சாமுண்டி. பாடுறது வந்து மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டு வச்சிக்கம்மா, அந்த பாட்டு போடுங்க. முத நேரம் அன்னைக்கு வந்திருக்கேன்.
0: ஆமா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. பணம் இணைந்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றிம்மா.
2: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா, வெள்ளக்கல்லு.

நேயர்களோடு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக தொடங்கி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நேயர்கள் ரொம்ப இனிமையான முறையில் பாடல்கள் கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர்

0: நிறைய பாடல்கள் கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வான்வெளியில் வடிநலம் காட்டும் திருச்சி பண்பலைக்கு இனிய இரவு வணக்கத்துடன் நரசாபுரம் கூத்தபிரான் சார்.
0: சரி, வணக்கம் ஐயா. என்ன திரைப்படம், என்ன
1: ஐயா?
0: பாடல் வேணுங்க ஐயா?
1: இளையராஜா அந்த காலத்தில் பாடின மலையூர் மம்சேர் பாட்டு அருமையான சூப்பரான பாட்டுங்க. இந்த இரவு நேரத்தில் கேட்கறதுக்கு அருமையா இருக்குங்க ஐயா.
0: சரிங்க,
1: மலையூர் மம்சேர் பாட்டுலேருந்து
0: பாடல் கொடுத்துடலாம்
1: பாடுங்க.
0: சரிங்க ஐயா.
1: எல்லா நேயர்களுக்காகுங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. நேயருக்கான பாடலை கொடுத்துடலாம்.

0: இரவு நேரத்தை இசையால் இன்பமாக்கும் எவர் கிரீன் என்பது 90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க அம்மா. இரவு நேர இனிய வணக்கங்கள் உங்க இருவருக்கும்.
0: இனிய வணக்கம். யார் இங்கிருந்துங்க ஐயா?
1: பெரம்பலூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வந்து இந்தியன் படத்துல வந்துங்கம்மா, டெலிபோன் மணி போல் திரிப்பவள் எவ்வளவு, அந்த பாடலை ஒழித்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்து எல்லாம் இணைப்புல வந்ததுக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளை

0: பற்றியும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாணவர்களின் ஒழுக்கம், பொறுமை, நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், குடும்ப சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
1: It's a great pleasure to be here amongst you all celebrating this year, in fact celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country, Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see what have you, the progress which have been done here. Thanks to the all the people who founded this, all the people who have been heading this institute for last many years. They have in right perspective understood what is education, where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people, and we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether all of us we get the correct samskaras in our institutions or not. Those samskaras are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also, that was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskara, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. நமஸ்தே, நன்றி.
0: தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களின் உரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரையாற்றினார்.
2: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவு ஏது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதியல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம். வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும். காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையம்.

0: வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினைப் பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை, தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறான். கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
1: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்று வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினார்.
0: I appreciate that our new education policy 2020 is guiding pillar for all the progress in education across all levels from kindergarten to the PhD. In higher education research, flagship schemes like ANRF, PMRF, PM Vidyalakshmi, multiple entry, multiple exit, flexibility and others have strengthened the higher education framework of India. 2 days before I have seen one news in the NEET examination, a person of 51 years old get through. Why I am telling all these things? There is no age limit for studying. There is no age limit for getting yourself educated. You have to educate yourself till the last breath of you. That is where the world is going today. And we also must move towards it.
1: நாம் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை செய்யும் வகையில் மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: It is all the research scholars, students, I appeal to you concentrate on your research. Make the impact on the society. That is where the real success of research work is there. It may take time. Never give it up. Continue your hard work. We should identify the talents, we should groom the talents, we should encourage them to redefine their talents and retune their talents. That is where the success of Viksit Bharat is lying. And university has established a museum on Ramanujam. So great people will never die. Even the star won't die. Their talent will live for another many, many centuries and their fame and name will get established. That is what we understand from the life of Ramanujam, that our university has established a museum on Ramanujam, that I bow my head to thank the university for that. The annual Shastra Ramanujam International Award, the Shastra Joho collaboration, the Bharatanatyam programs with the renowned Dr. Padma Subramaniam ji, propagation of arts and culture through various initiatives, Shastra's significant contributions to take forward the legacy of Tanjavur, that is the heart of Tamil culture. I would like to remind you about the great saintly poet அவர் திருவள்ளுவர் செட்டின் குரல்.

0: திருக்குறள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல, மற்றவையவை. Knowledge is the greatest of all richness. For every other form of wealth is purely temporary. Your knowledge is going to be your wealth. Your knowledge is going to be your prosperity. Keep this in mind and continue your education till the last breath of you. That is my humble request. I wish Shastra the best in all its endeavors to become a temple of learning and excellence towards achieving the ideals of Viksit Bharat by 2047. Jai Hind, long live Mother Bharat. தாய் தாய்மொழி, தாய் நாடு ஒருபோதும் மறக்கலாகாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உரையை தொடர்ந்து போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழியோடு விழா இனிதே நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

0: விண்மீன் இரவுகளுக்கு பின்னணி இசையாகும் இரவு இசை இனிமை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்களை அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க
1: வணக்கம் ஐயா வணக்கம்
0: வணக்கம் யார் எங்க இருந்தீங்க ஐயா
1: அனைவரும்
0: நலமா இருக்கும் ஐயா நீங்க நலமா இருக்கீங்களா
1: நலமா இருக்கம்மா
0: மகிழ்ச்சிங்க ஐயா என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இதே கோயில் இதையும் ஒரு கோயில் போடுங்கம்மா
0: நிச்சயமா கொடுத்துடலாம் இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா
1: ரொம்ப நன்றிமா

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையில் இணைந்திருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பஞ்சபலம் இளந்தபுரம்.
0: சரிங்க, என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: மன்னன் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் என்ற பாடல் சார்.
0: சரிங்க ஐயா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: Over the past 5 years, Har Ghar Tiranga has grown into a nationwide expression of participation and pride. Every year brought new ways for people to connect with the Tiranga, and 2026 has seen the participation reach an especially broad and vibrant scale. Aman Yadav, Akashvani News, Delhi.
1: Flood situation continues to remain grim in North Odisha, with 6 districts affected and 126 villages still marooned amid rising rivers and continuing rainfall. More from our correspondent.
2: Floodwaters have affected 6 districts of Odisha, Keunjhar, Bhadrak, Baleswar, Mayurbhanj, Jajpur and Kendrapada, with around 8 lakh people in 1,304 villages affected. The Baikarani, Brahmani and Salandri rivers continue to flow above danger levels. In flood-hit areas, people are facing acute shortages of food, drinking water and electricity, besides inadequate shelter. The threat from crocodiles, snakes and other poisonous reptiles has further added to their distress. Chief Minister Mohan Charan Majhi today conducted an aerial survey of Bhadrak and Jajpur districts and reviewed relief and rescue operations. The state's water resources department says the situation may persist for another 4 to 5 days, while further rainfall is likely to add to the challenges. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: India Meteorological Department, IMD, has issued a red color warning for very heavy rainfall to extremely heavy rainfall over Jharkhand for tomorrow. The weather agency forecast heavy to very heavy rainfall over Bihar, Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Odisha and West Uttar Pradesh tomorrow. In men's cricket, Indian bowlers restricted host Sri Lanka at 284 in their first innings, taking a lead of 178 runs at stumps on day 3 of the first test in Gaul. Manasuthar led the wickets column for India with 4 scalps, while Ravindra Jadeja picked up 3. Jadeja became only the 4th player in Test cricket history to reach the milestone of 350 wickets and 4,000 runs. He's also the first Indian left-arm bowler to achieve the haul. For host, Sonal Dinusha scored his maiden Test century, while Niroshan Dikwela made 80. At the BWF World Championships in New Delhi, India's PV Sindhu and Ayush Shetty have advanced to the second round of their respective singles events. Women's doubles pair of India's Teresa Jolly and Gayatri Gopichand and men's doubles duo of MR Arjun and Hariharan have also cruised to the next round. And now before we end the bulletin, the headlines once again. ISI-backed terror group Shehzad Bhatti network destroyed ahead of Independence Day, says Home Minister Amit Shah. Over 200 operatives held. Government approves 31 new proposals worth nearly 7,900 crore rupees under electronic components manufacturing scheme. Education Minister Prahlad Joshi holds meeting with senior officials on exam reforms, directs NTA to conduct thorough audit of all exam processes. BJP announces new team of national office bearers. Indians in Qatar can now send money home through UPI from post offices. And in men's cricket, India take 178-run lead after restricting Sri Lanka to 284 in first innings of Gaul Test. That's all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்தும், இதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி சொல்லுங்க சார்.
6: 80வது சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் வந்து நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு

0: அவர்கள்தான் வந்து முகவரியாக இருக்க போகிறவர்கள். அப்ப இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்க போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்க போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள்தான் வந்து முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதை பொருள் பயன்பாடு என்பது. இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவுல எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
1: இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்துல புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்ற

0: அப்போ என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம், அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால் இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பல நாடுகள்ல எண்ணற்ற போதைப் பொருள் வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு சுலபமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்போ அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்ல, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இதை கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்ல போனா மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்க பல நாடுகள்ல வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து தண்டனையாக வழங்குகிறார். அதனால முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால்தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையா தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பாத்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாத்தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம், அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்துதான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுல பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்ப இயல்பாகவே நாம் எங்க இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால், இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போ நீங்க வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வை தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்கா வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார்? இதுல
0: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்ய போகிறார்கள். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னன்னா இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு வந்து செல்போனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசிக் கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை பேசுவதே என்பதை ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடை மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போறோம். ஆனால் இந்த சிக்கல்

இருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யறது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்ல இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும், மாரத்தான், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதுல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமா திட்டமிட்டு அவர்களை எல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ள அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா, அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவருக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால், குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறியிருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள், அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்கு உடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்ப இதுதான் அடிப்படை சிக்கல். இதுல இருந்துதான் நீங்க மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோசியல் பீயிங்கா இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்க வந்து நல்லபடியா இருப்பீங்க. உங்களுக்கு சோசியல் இன்டராக்டிவிட்டியே இல்ல, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்ல அப்படின்னா, அப்ப நீங்க வந்து இன்னும் சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கொள்கிறீங்க. நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப்பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமைதான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு, உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டுக் கொண்டு, அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு, இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியா யாரோ ஒருத்தர் மாரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறாருன்னா, அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்திலிருந்து அவர் நிச்சயமா வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு கண்டிப்பா தெரியும் அவர். ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கா, இவங்களுக்கு இப்ப எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட் தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போ அந்த அமைப்புகள் வந்து இவ்வளவு எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சு

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இரவின் நிழலில் இளைப்பாறும் நேரம் இது. இனிய ராகம்.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காவிய கானங்களின் அணிவகுப்பாய் ஞாபக நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. அடுத்ததா 10 மணிக்கு நேர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 2-40-6-102-1 2-40-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம்.

ராகங்கள் பொழிந்த கனமழையில் நனைந்திருந்தோம் இனிய ராகத்தில். இணைந்திருங்கள் திருச்சி பண்பலை 102.1 அன்னை வானொலி முதல் அலைவரிசை 900 கிலோஹெர்ட்ஸிலும். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்காடு கேவி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், வி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். அரங்கிசையின் துவக்கமாக ஆண்டவனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல். ராகம் சண்முகப்பிரியா, ரூபகதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசையில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு. நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். அடுத்த பாடலாக ஓ ஜெகதம்பா என தொடங்கும் சியாமா சாஸ்திரி சாஹித்யம், ராகம் ஆனந்த பைரவி, ஆதிதாளம்.

அரங்கிசையின் நிறைவாக ஸ்வர்ணகால பைரவம் என தொடங்கும் ஸ்வர்ண வெங்கடேஷ தீட்சிதர் இயற்றிய பாடல். ராகம் கல்யாணி. சங்கீர்ண ஜாதி திரிபுட தாளம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசையில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.